0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரவதம் 29 நாள், பராப வருடம் புரட்டாசி மாதம் 3 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:51. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கற்க தகுந்தவற்றை புரிந்து கற்க வேண்டும். கற்ற பிறகு கற்றபடி வாழ கற்க வேண்டும். குறள் எண் 391 அதிகாரம் கல்வி.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் பவனி வர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லையெஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குவோர் முனைவர் நா சாவித்திரி அவர்கள், சென்னையஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல்லு கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மணியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவலட்சுமி சிவ செல்வி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் பி மணிகண்டன் அவர்கள், 7:00 காலை தென்றல், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ முதியோர்களுக்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 7:35 மதுர தென்றல், 8:00 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிவிஞ்சல், 8:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 போட்டிகளின் 20வது தினசரி முன்னோட்ட ஒளிப்பதிவு தொடர்ந்து மதுர தென்றல், 9:00 இசைப்பெட்டகம், யூ சீனிவாஸ் மண்டலின் இசை, எம்ஏ கிருஷ்ணசாமி வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் கடம், 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுர தென்றல், 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 12:10 சங்கீத சாரல் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் வயலின், எஸ் அனந்த் மிருதங்கம் சென்னையஞ்சல், 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னையஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 1:45 மாநில செய்திகள், 1:50

பதினைந்துக்கும் எல்இசை 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல் 2:15 மதர் தென்றல், 2:40 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் சுக்லக்ஷ்மிஜி பார்த்தசாரதி அவர்கள். கற்றுக்கொள்வோர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா, சென்னை ஏஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை ஏஞ்சல். 3 மணிக்கு மதர் தென்றல், 4 மணிக்கு நாயக் மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜாக்சன். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சினாப்பள்ளி. 5 மணிக்கு குட்டிஸ் நேரம், இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் பற்றிய உரை வழங்குவோர் பி எஸ் சச்சினானந்த் சங்கீத் சந்தோஷம். பாடுபவர் விக்ரஹ் ஐயர். நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷ்யா. அறநூல்கள் பற்றிய உரை தருபவர் காருண்ய சரவண் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல், கே ஜோதிதாசன் குழுவினரின் சந்திரமதி திருக்கல்யாணம் திருக்கூத்து இடம்பெற கேட்கலாம், சென்னை அஞ்சலாக. 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட்ட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நிலக்கோட்டை வெள்ளிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெருமன் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 மதுர தென்றல், 9:30 மகரிஷி தக்ஷிஸ், அகில பாரத நாடகம். ஹிந்தியில் எழுதியவர் ஷைலேஷ் குமார் ஸ்ரீவதஸ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் எச் வினோஜ்குமார் அவர்கள். தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். நடிப்பு வி தாரசி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, எம் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், சிவலிங்கம், கோதண்டராமன், நடன சபாபதி கே முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 மணிக்கு ரவிவர்ஷி அகில பார் சங்கீத் சபா பேட்டி, லெங்ஸ்த்ரா கோபால் குழுவினரின் நாதஸ்வர இசை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 11:10 ஒளிபரப்பு நிறைவு. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா?

0: ஐஎஃப்சி கக்கியும் நிப்பாமப்பட்டா.
1: அதானே இந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல போலீஸ் கிட்ட, அவங்க இவ்ளோ ஸ்பீடா போறதுக்கு அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு, அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.
7: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: Yuva Abhiyan will witness a major nationwide youth mobilization today. The Ministry of Youth Affairs and Sports said that Rashtriya Sankalp Samaroh is being organized across 1,067 locations in the country. It added that this program will be organized across 471 district My Bharat offices along with 596 locations of partner organizations. The Samaroh will bring the campaign's message directly to young people through Nasha Mukt Pledge, signature campaign, thematic street plays, slogan writing and youth-led discussions. Government has said that biometric Aadhaar authentication is mandatory for subsidized domestic LPG refills from 1st October this year. In a statement, Petroleum and Natural Gas Ministry said that domestic LPG consumers will need to have completed biometric Aadhaar authentication to book refills at the regulated retail selling price, RSP, with applicable subsidy. This ensures that subsidized LPG reaches only genuine and deserving households. Linking each connection to the Aadhaar authenticated consumer will help prevent diversion of subsidized domestic cylinders for commercial and industrial use. Semicon India 2026, the fifth edition of India's flagship semiconductor conference, concluded successfully at Yashobhoomi in New Delhi yesterday. The three-day conference under the theme Silicon to Systems, Building the Ecosystem featured over 600 exhibitors. In Chess Olympiad, Indian men's team defeated Spain 3-1, with world champion D. Gukesh leading the way with a clean victory over former world champion challenger Alexei Shirov in Samarkand yesterday. The 20th Asian Games 2026 will see several Indian athletes begin their medal hunt across multiple disciplines today. India's techball player Quimsy D'Souza will compete in the bronze medal match against Japan's Yuina Sakamoto and have the first opportunity to open India's medal account at the Continental Multisport event. And in today's cricket event, Indian women will face Bangladesh in semi-final. The knockout match will start at 10:30 a.m. IST at the Aichi Prefectural Kurogi Sports Park in Nishin, Japan. And that is the end of this news bulletin.
1: Neram Kali, 6 mani 10 nimidam. Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த

0: மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல்கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறை தொண்டிற்காக இடையறாது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை பக்தி பாடல்களை கேட்கலாம்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:28. இறை அருளை தரும் பக்தி மாலையோடு

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி பாடல்களின் அணிவகுப்பாக பக்தி மாலை.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

இன்று பராப வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளேர். இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சி ஒரு வார காலம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 25 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற செப்டம்பர் 22 தேதி காலை 11 மணி முதல் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் வெளிப்படுத்துதல் பயிற்சி மற்றும் கடன் வழங்கும் திட்டங்கள் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பம் பகுதியில் விவசாயத்தில் அறுவடைக்கு பிறகு கிடைக்கும் விளைபொருட்களை பாதுகாப்பாக உலர்த்தி அவற்றின் மதிப்பை அதிகரித்து விற்பனை செய்வதற்கு சூரிய உலர்த்தி அதாவது சோலார் டிரையர் தொழில்நுட்பம் உதவுகிறது. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விலை கிடைக்காத நேரங்களில் அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் சேதம் மற்றும் இழப்பை குறைத்து பொருட்களின் வாழ்நாளையும் நீட்டிக்க முடியும். உணவு மற்றும் விவசாய பொருட்களை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க பல்வேறு பதப்படுத்துதல் முறைகள் கையாளப்படுகின்றன. நேரடி சூரிய ஒளியில் உலர்த்துவதன் மூலம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் சூரிய கூடார உலர்த்தியில் வேளாண் விளைபொருட்களை உலர வைப்பதன் மூலம் அவற்றிற்கான கால அளவு குறைவதுடன் கூலி தொழிலாளர்களுக்கான செலவு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பும் குறைகிறது.

0: இந்த சூரிய உலர்த்தியின் மூலம் மிளகாய், தக்காளி, மாம்பழம், வெண்டைக்காய், வெங்காயம் மற்றும் முருங்கை இலை போன்ற பல்வேறு பொருட்களை உலர்த்தி பாதுகாக்கலாம். சூரிய உலர்த்தியின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சீரான வெப்பநிலை பராமரிக்கப்படுவதால் பதப்படுத்தும் பொருட்களின் தரம் அதிகரிக்கிறது. நிறம் ஒரே மாதிரியாக காணப்படுவதுடன் பொருட்களின் தரமும் பாதுகாக்கப்படுகிறது. பறவைகள் மற்றும் பூச்சிகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. பூஞ்சைகளின் தாக்குதல் இருக்காது. பூஞ்சைகளின் தொல்லையும் இருக்காது. காற்றின் மாசுக்கள் பொருட்களில் படியாது. திடீர் மழையினால் பொருட்கள் சேதமடைவதும் தவிர்க்கப்படுகிறது. மதிப்பு கூட்டல் மூலம் இழப்பை குறைத்து வருமானத்தை உயர்த்துவதற்கு விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக இந்த சூரிய உலர்த்தி பயன்படுகிறது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகமாக வந்து வெற்றிலை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ரேணுகா செந்தில்வேல் அப்படின்றவங்க வெற்றிலையில் வந்து அதுலேருந்து ஒரு தனியாக சாறு எடுத்து இன்னைக்கு வந்து வெற்றிலை சோடான்னு போட்டு அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு விதமான மாநிலங்களுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு நாவல் ப்ராடக்ட். அது வந்து இன்னும் பெரிய லெவலில் யாரும் பண்ணல. இதெல்லாமே இந்த உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக அவங்க தயார் செய்து இந்த மாதிரி ஒரு நாவல் ப்ராடக்டை உருவாக்கப்பட்டதான். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பார்த்து நம்ம மிஷின் வாங்குறதுக்கு நீங்க வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த இயந்திரத்தை வைத்து எந்த ஒரு பொருள் ரெடி பண்ணலாம், எந்தெந்த பொருட்கள் தயார் செய்வதற்கு எந்தெந்த இயந்திரங்கள் பயன்படுத்தி நீங்க ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு விதமான ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்குவோம். இப்ப உணவு பதப்படுத்தல் இயந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த உணவு பதப்படுத்தும் இயந்திரம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தை வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்க அங்க வந்து பார்த்தா கூட இந்த இயந்திரங்கள் இருக்கு. நீங்க வந்து அங்கேயே வந்து செயல்முறையா விளக்கட்டாக்குமே, இல்லைன்னா அங்க பயிற்சியிலே வந்து இந்த இயந்திரத்தை பத்தியும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சுருக்கமா சொல்லுவேன், நான் வந்து ஒரு உணவு சார்ந்த தொழில் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய இயந்திரங்கள் போட்டு நிறைய முதலீடு பண்ணணும்னு அவசியமே இல்லை. முதல் 6 மாதத்துக்கு வேளாண் அறிவியல் மையத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்டர், காய்கறி கட் பண்ற ஒரு இயந்திரம், ஒரு சோலார் ட்ரையரோ இல்ல சூரிய உலர்த்தியோ இல்ல மின் உலர்த்தியோ ஏதாவது ஒன்னு இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் வந்து பல்வரைசர் அரைப்பான், இந்த 3 இயந்திரங்கள் இருந்தாலே உங்களுக்கு பல்வேறு விதமான விளைபொருட்கள், அதாவது விவசாய வேளாண் விளைபொருட்களை வச்சு பல்வேறு விதமான மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதுவா இருக்கும். சோ இதெல்லாமே வந்து உணவு பதப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளின் பழுவை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம முக்கியமா வந்து தேனி மாவட்டத்துல வந்து அனைத்து விதமான வட்டாரங்கள்லையுமே முக்கியமா நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு கிராமங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணா புதிதாக தத்தெடுக்கப்படுவாங்க. தத்தெடுத்த கிராமங்களுக்கு நாமளே சென்று அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கேற்ற தொழில்நுட்பங்களை நம்ம கண்டு ஆராய்ஞ்சு அந்த தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த பழுவை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து தேனி மாவட்டத்துல வந்து போடி நாயக்கனூர் ஏலக்காய் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏலக்காய் வந்து போடி நாயக்கனூர் வட்டாரத்துல வந்து அதிகமா வந்து விளைச்சல் பண்றாங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த மலை பயிர்களா இருக்கட்டும், ஏலக்காயா இருக்கட்டும், மிளகு, காப்பி இதெல்லாமே வந்து அதிகமா சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள், மலை சார்ந்த பயிர்கள். அதிகமா சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள்னால என்னன்னா அவங்களுக்கு மலைக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து அவங்களுக்கு மிக சிரமமா இருக்கும். ஒரு மிஷினை எடுத்துட்டு போறதுக்காவோ இல்ல அங்க உள்ள தொழில்நுட்பங்களை பண்றதுக்காகவோ, அப்ப நாம என்ன பண்றோம்னா அவங்க தேவை அறிந்து இப்ப ஒரு கடந்த 2 வருடங்களாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வந்து, ஏன்னா முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து அரசுலே இருந்தே ஒரு 2 ஏக்கர் நிலம் வந்து கொடுத்து ஒரு பழங்குடியினரை வந்து ஒரு விவசாய துறையில வந்து கொண்டு வரணும், விவசாயத்துல ஈடுபடுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்கே வந்து சரி கட்டுக்கிற மாதிரி தாட்கோ மூலமா நிறைய விதமான திட்டங்கள் வந்து முக்கியமா பழங்குடியினருக்கு அதிகமா போய் சேருது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி தர்றாங்க. வீடு கட்டி கொடுத்து மட்டும் இல்ல அவங்களுக்கு நிலமும் கொடுத்து அதை விவசாயம் பண்றதுக்குள்ள தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே நம்ம வந்து கொடுக்கறோம். முக்கியமா மலைப்பயிர்களை மட்டும் இல்ல அனைத்து விதமான பயிர்களும் விவசாயிகள் தேவை இதுதான் அப்படின்னு அறிஞ்சிட்டோம்னாலே அந்த தேவை

0: அதுவும் தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது வேளாண் அறிவியல்மே.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக

0: ஆகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் தலகொண்டலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களில் இருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகளும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.

ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு

0: மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இயற்கையான சூழலில் வாழ்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் இயற்கை எதெல்லாம் நம்மளுக்கு இன்பங்களை பயக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசலாம். மரங்களோட முக்கியத்துவம் பேசுகிறப்ப மரங்கள் நம்மளுக்கு ஆக்சிஜனை நிறைய கொடுக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். வெறும் காற்றுப்பட்டி மட்டும்தான் மரங்கள் அதிகமான விளைவுகளை கொடுக்குதா? நிலம், நீர், ஆகாயம் இதெல்லாம் பற்றி எதுவும் கிடையாதா? அடப்போங்க, மழை எல்லாம் கொடுக்குதுங்க. என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல மரங்கள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. மரங்கள் மழையை ஈர்க்குது. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுல மீட்டெடுக்கிறதுல ரொம்ப வசதியாக இருக்குது. மண் அரிப்பை தடுக்குது, வெள்ளம் வராமல் தடுக்குது. நம்ம இப்போ கற்களை அதிகமாக பயன்படுத்தி நில அரிப்பையும் மண் அரிப்பையும் தடுக்கிறோம். ஆனால் மரங்களை வளர்த்தாவே வெள்ளம் வர்றதை தடுக்க முடியுங்க. அப்போ நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் மரம் தேவைப்படுது. காற்று மாசுபடுது, அதை தடுக்கிறதுக்கும் மரம் தேவைப்படுது. வேற என்னெல்லாம் கொடுக்கும் மரம்? நிலம், மண் வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் மரங்கள் ரொம்ப உதவியாக இருக்குங்க. மண் அரிப்பதை தடுக்குதுன்னு சொன்னோம். மண்ணோட ஈரப்பதத்தை, மாய்ஸ்சரை பாதுகாக்கிறதுலையும் மரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மண் வளங்களை வந்து அதிகப்படுத்துறதுலையும் மரங்கள் இருக்குது. உயிரினங்களில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், பல்லுயிர் பெருக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் மரங்கள் மூலமாக சுலபமாக இருக்குது. ஒரு நல்ல பெரிய ஆலமரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் என்னெல்லாம் இருக்கும்? பறவைகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். பண்டைய தமிழர்களோட மரபில் ஒரு சிவிலைசேஷன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே மனிதன் முதல்ல வருவான். வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பசுமையாக இருக்கிறதுக்காகவும் உணவுக்காகவும் பயிரிடுவான். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியது யார் உதவி செய்வாங்க அப்படின்னா, பறவைகளும் விலங்குகளும் தாங்க. பறவைகள் மரங்களில் வாழ்விடங்களாக இருக்குங்க. பூச்சிகள் மரங்களில் வாழ்விடங்களாக பாதுகாக்குதுங்க. பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மரங்கள் இருக்குங்க. மரங்கள் பாருங்கள், காற்று, நீர், நிலம், உயிரினங்கள் இவைகளை எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அப்போ மனிதர்களுக்கு எதுவும் தரலையா? அட, மனிதர்களுக்கு என்ன தரலை? உணவு, மருந்து, நிழல், மன அமைதி. அட விடுங்க, உணவு நம்ம தயாரிச்சுக்கலாம், மருந்து தயாரிச்சுக்கலாம், நிழல் எங்கேயாவது ஷெல்டரில் இருந்துக்கலாம். மன அமைதி எப்படிங்க கொடுக்கும் மரம்? ஒன்றும் இல்லைங்க. மன அழுத்தம் இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வேகமாக பயணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சிலு சிலு சிலு சிலுன்னு காற்று, சுற்றி மரங்கள் இருக்கு இல்லை வயல்கள் இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கும். மனசு நிறைஞ்சு வெளியில வருவோமா இல்லையா? அதுதாங்க மரம். மரம் கொடுக்கக்கூடிய நேரடி பலன்கள் வேற, மறைமுகமான பலன்கள் வேற. மரங்கள் வெறும் பூக்களை மட்டுமா கொடுக்கும்?

0: அது இயற்கையை மட்டும் பாதுகாக்காது, மனிதனையும் சேர்த்து பாதுகாக்குங்க. சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரைக்கும் மரங்களை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய, மரங்கள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய தவறிடுறோங்க. அது என்ன அப்படின்னா, வீடுகளை உருவாக்குறதுக்கு நம்ம மரங்களை உருவாக்குறோம், ஜன்னல்கள் உருவாக்குறதுக்கு மரங்களோட கட்டைகளை எடுத்துக்கிறோம். இவை எல்லாத்தையும் கொடுத்தா கூட மரங்களை நட்டு வளர்க்குறதுல நம்மளுக்கு பயன் அதிகம் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் மரங்களை நம்ம வேரோட சாய்க்கிறதுல முதல் ஆளாக இருக்கும். பூமியை தாய்னு சொல்கிறோமா இல்லையா, பூமியை தாய்னு சொன்னால் பூமாதேவியில் வளர்கிற எல்லாரும் நம்மளோட சகோதரர்கள் தானே. நம்ம சகோதரர்களில் யாரையாவது ஒருத்தரை நம்ம கொல்றதுக்கு நம்மளுக்கு மனசு வருமா? மரங்களை பாதுகாப்போம், நம்ம இயற்கையோட இயற்கையாக வாழ்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில். காலை தென்றல் நேரம் காலை 7 மணி. இடைவிடாத முயற்சியும் கடினமான பயிற்சியும் நமக்கு வெற்றிக்கனியை தேடித்தரும் என்ற சிந்தனை வரிகளுடன் காலை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. காலை தண்டல் தரும் முதல் பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து KJ ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை காலைத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. காலைத்தண்டல் தரும் அடுத்த பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது.

நேரம் 7:10. காலை தென்றல் கேட்டிகள் நேர்களை இனி இணைகிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண்

0: மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9ஆம் தேதியும் நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21ஆம் தேதியாகும் என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போது

0: போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ முதியோர்களுக்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்று நம்ம ஃபிசியோதெரப்பியோட ஒரு சிறப்பு பிரிவான ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி பற்றி பார்க்க போகிறோம். ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, வயதானவங்களுக்கு வரக்கூடிய சில உடல் உபாதைகளுக்கான ஃபிசியோதெரப்பி பயிற்சி முறைகள் சொல்லித்தரவங்களுக்கு ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பிஸ்டின் பேர். வயது கூட கூட மசில் ஸ்ட்ரென்த்லையும் அவங்களோட பேலன்ஸும் அவங்களோட என்ட்யூரன்ஸ் இதெல்லாமே குறையலாம். இதனால் அவங்க நடக்கிறதுல சிரமம், மூட்டில் தசை இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் அதாவது அடிக்கடி கீழே விழுகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வரவிடாமல் தவிர்க்கிறதுக்கும் வந்தால் சரி பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகள் சொல்லித்தரதான் இந்த ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்டோட ரோலாக இருக்கும். இப்போ இதில் காமனாக என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், என்னென்ன கேசஸ் வந்து இந்த ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு தெரியும், வயது கூட கூட ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானங்கள், ஆஸ்டியோபோரோசிஸ் இது எலும்பில் அடர்த்தி குறைகிறதுனால வர்றது, இது வயதானவங்களுக்கு வரும். பேலன்ஸ் டிசார்டர்ஸ் காமனாக இந்த வயதானவங்களுக்கு வரும், அவங்களால வயதுனால வரக்கூடிய தள்ளாட்டம் தடுமாற்றம் இதெல்லாம் வரும். ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் வரும், தசைகளோட இறுக்கத்தினால மூட்டுல இறுக்கங்கள் ஏற்படும். ஏஜ் ரிலேட்டட் மசில் வீக்னஸ், வயது கூட கூட வரக்கூடிய தசையோட பலம் இழப்பு இது வந்து வரும். வயதானவங்களுக்கே உண்டான மொபிலிட்டி குறைவு, அடல்ட் நடக்கிற தூரம் அவங்களால நடக்க முடியாது, எங்க அடல் செய்யற வேலைகள் வயதானவங்க செய்ய மாட்டாங்க, அதனால அவங்களோட அந்த ரெடியூஸ்டு மொபிலிட்டினால வரக்கூடிய விஷயங்கள். இது போக வயதானவங்களுக்கே வரக்கூடிய சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எக்ஸாம்பிள் பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நடுக்குவாதம் இதெல்லாம் வயது கூடனவங்களுக்கு வரும், கை நடுக்கம் அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தப்பட்ட துறை ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபி. இப்போ இந்த மாதிரி உள்ளவங்க என்னென்ன மாதிரி பயிற்சிகள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முறையான பேலன்ஸ் ட்ரைனிங்க்கு உண்டான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. ஒரு வயதானவங்க பேலன்ஸ்டாக நிற்கிறது பழக்கம், நடக்கிற பழக்கம் வந்துச்சுனாலே அவங்க ஃபால் ரிஸ்க் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், அவங்களால தடுமாற்றவங்க நல்லாவே குறைஞ்சிரும், கீழே விழுவோங்கிற அந்த பயம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு கெய்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய நடக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள், எந்த மாதிரி கால் அகலமாக வச்சு நடந்தால் பேலன்ஸாக நடக்க முடியுங்கிற விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் இருக்கும், மொபிலிட்டி ட்ரைனிங் இருக்கும், ஃபால் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியமாக சொல்லி தருவாங்க. ஒரு கீழே விழுகிற மாதிரி சூழ்நிலையில் எப்படி விழாமல் தவிர்க்கலாம், எப்படி அந்த மாதிரி விழுகிற சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த எஜுகேஷனுக்கு கீழே வரலாம். இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி எடுக்கிறது மூலமாக அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஆகும், ஃபால் ரிஸ்க் நல்லாவே குறையும், அவங்களோட இண்டிபெண்டன்ஸும் மேம்படும். அவங்க வந்து இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்காமல் அவங்க வேலைங்களை அவங்க பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது வயதானவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வேலைங்களை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா

0: ரொம்ப கை கால் நடுங்கும் எந்திரிச்சோடனே அவங்களால நடுக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நடுக்கத்தை குறைக்கிறதுக்கும் அவங்களோட பாஸ்டரை சரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நன்றி.
1: இதுவரை இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான உடல் இயக்க பயிற்சிகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். உடல் இயக்கங்கள் பற்றிய நலமாய் வாழ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.
2: நலம் வாழ
3: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலாட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான். போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன். ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார். அவர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான்

எடுத்துக்கிட்டு வந்ததுதானா? இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான். இன்னொன்று, அது எப்படி உனக்கு தெரியும்னு தான், இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் வழங்க காத்திருக்கும் முதல் பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மதுரை தண்டலில் அடுத்து வலம் வர காத்திருக்கும் திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் இளையராஜா இசையில் பாடல் வலம் வர காத்திருக்கிறது. பாடல் வலம் வரும் நேரம் 7:45.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜாவின் இசையில், வாலியின் வாரிகளில் பாடல் காற்றில் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்றலே என்னை தொடு. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 8 மணி. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வளம் வர காத்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குங்குமச்சிமல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஒலித்த குரல்களை மீண்டும் ஒழிக்கிறது இளையராஜாவின் இசையில். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது காட்டளைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, மதுரை தண்டல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசித்ரா மற்றும் குளியனுடன் பாடிய பாடல். முத்து ராமலிங்கம் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ வளம் வருகிறது.

மதர் தண்டல் நிகழ்ச்சியின் நிறைவாக நான் அடிமை இல்லை இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் விஜயானந்த் இசையில் பாடல் வளம் வருகிறது காற்றாலைகளில்.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். உப்பலப்பு ஸ்ரீனிவாஸ் என்கின்ற மாண்டலின் யு ஸ்ரீனிவாஸ் தனது மிகச்சிறிய வயது முதற்கொண்டே மாண்டலின் இசைக்கருவியை கையாள்வதில் சிறந்த விற்பன்னராக திகழ்ந்தார். 1969 பாலகோல் என்கின்ற இடத்தில் பிறந்தார். முதலில் தனது தந்தை யு சத்யநாராயணா அவர்களிடம் மாண்டலின் இசைக்கருவியை பயின்றார். பிறகு சுப்பராஜு என்பவரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் தனது 6வது வயது முதற்கொண்டே மாண்டலின் இசையில் சிறந்து விளங்கினார். 1981 சென்னையில் இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். பிறகு உலக இசை அரங்கில் பேரும் புகழும் பெற்றார். மாண்டலின் இசை கருவியில் கர்நாடக சங்கீதத்திற்கு உண்டான கமகங்களை அனாயாசமாக வாசித்தார். இவர் கர்நாடக கச்சேரி மட்டுமல்லாமல் மேற்கிந்திய சங்கீத விற்பன்னர்களுடன் ஜுகல்பந்தி கச்சேரியும் செய்து பல நாடுகளில் புகழடைந்தார். 1998 பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார். 2010 சங்கீத நாடக அகாடமி விருதும் இவருக்கு கிடைக்க பெற்றது. இவருடைய உயர்ந்த இசை ஞானத்தால் சங்கீத உலகில் இவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்க பெற்றார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மாண்டலின் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இன்றைய இசைப்பெட்டகம் உங்களுக்கு வழங்குகிறது.
2: இன்றைய நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம், சரணு சித்தி விநாயகா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ரஜாப்பு தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம். இனி பாலகோபால எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பைரவி ராகம் ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை ஒலிபரப்பானது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராஜபார்வை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களே இணைகிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல் சின்ன ஒருத்தரை படத்திலிருந்து மனோ சொன்னலதா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

நீ நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் புதுநெல் புதுநாத்து திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வலம் வருகிறது. பாடலுக்கு இசை இளையராஜா.

இனி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பானுமதி குரல்களில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது. பாடல் வளம் வரும் நேரம் 10:16.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா குரல்களில் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன். திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா கோள்களில் பாடல் வலம் வர காத்திருக்கிறது. பாடல் வலம் வரும் நேரம் 10:33.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மனோகுரலில் பாடல் வளம் வருகிறது.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் கலவே கனையாதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. அனுராதா பவால் ஹரிகரன் குரல்களில், தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் வளம் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் குரலில் தேவாவின் இசையில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது. பாடலை கேட்கும் முன் ஒரு விளம்பரம்.
1: நூறு கிராம் பால்கோவா கொடுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வளம் வருகிறது.

இரளுற்றிக்கொடு. கே ஜே ஜேசுதா, சித்ரா மற்றும் குழுவினுடன் பாடிய பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள் நேயர்களே. இத்துடன் நிறைவடைகிறது எனக்கு பிடித்த பாடல்.

இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வழிகளில் ஜானகி குரலில் ஜெயசுதாசுடன் இணைந்து ஜானகியின் குரலில் பாடல் வளம் வருகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைகிறோம். மதுரத்தென்றல் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல் வடம் வர காத்திருக்கிறது.

0: பாப்பா டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.

0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி, உமார் அமரன் குரல்களில் பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில். மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. நிலையத்தில் நேரம் 11:17. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் தூரல் நின்று போச்சு. திரைப்படத்திலிருந்து ஜானகி மலேசியா வாசுதேவன் குரல்களில் பாடல் வளம் வருகிறது. இசை இளையராஜா.

நேரம் 11:21. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரையிசையை அடுத்து வரும் வளம் வர காத்திருக்கும் பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:26. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதா

நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:31. இந்நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி சுரேந்தர் குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடரும் பாடல் அன்பே சங்கீதா. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பே சங்கீதா. ஒலித்த குரல்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜென்சி. குரல்களில் பாடல் கேட்டீர்கள் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து ராஜ் சீதாராம் சுசீலா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 11:50. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நீயா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, மதுரை தண்டல் நிகழ்ச்சியை நிறைவாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வருகிறது.

0: சொன்னடி சங்கதி சொல்லடி.
1: மதுரத்தென்றல் கேட்டீர்கள். மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் 2:15 இணைவோம் நேர்களே. இனி கேட்கலாம் இன்று நமது நிலையத்தில் வளமுற காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்பு. கேட்கும் முன் ஒரு விளம்பரம்.
2: மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 சங்க

0: இதை சரல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னையில் வந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் சுப்பலட்சுமி பாரதசாரதி அவர்கள், கற்றுக்கொள்வோர் மீரா சங்கரன் ஆர் திவ்யா அவர்கள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:00 மதுரை தென்றல். 4:00 நாயக மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 5:00 குட்டிஸ் நேரம், இயற்கையை நேசிப்போம் ஓசன் மண்டலை பாதுகாப்போம் பற்றிய உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்த், சங்கீதம் சந்தோஷம் பாடுபவர் விக்னேஷ் ருதா கே ஐயர், நீதிக்கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா, அறநூல்கள் பற்றி உரை தருபவர் காருண்யன் சரவணன், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:30 கிராமிய தண்டல் கே ஜோதிதாசன் குழுவினர், சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல், 6:40 மதுரை தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தண்டல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஏழு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 மண்ணு மணியம், 7:30 பன்னிச்செய்தி, 7:30 மண்ணு மணியும், 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தண்டல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தண்டல், 9:30 மகரிஷி தீட்சி அகில பாரத நாடகம், 10:00 ரவிவாரிஷிய அகில பாரத சங்கீத் சபா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. President Draupadi Murmu will address valedictory session of the International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi this evening. The two-day conference has been organized by the National Green Tribunal, NGT. We have a report.
2: The Conference on the Future of Environment and Climate Dynamics provided a platform for the exchange of judicial approaches, scientific knowledge, environmental governance practices, and institutional experiences across jurisdictions. The conference witnessed the participation of environmental experts, judges of the Supreme Court of India and High Courts, district court judges, secretaries of various ministries, senior government officials, and other stakeholders. It also brought together eminent judges and judicial representatives from 17 countries. It facilitated dialogue on critical environmental and climate challenges, including gaps in policy formulation, implementation and enforcement, and explore ways to strengthen environmental governance and institutional cooperation. Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Government has said that biometric Aadhaar authentication is mandatory for subsidized domestic LPG refills from the 1st of October this year. Domestic LPG consumers will need to have completed biometric Aadhaar authentication to book refills at the regulated retail selling price with applicable subsidy. Linking its connection to the Aadhaar authenticated consumer will help prevent diversion of subsidized domestic cylinders for commercial and industrial use. It will remove duplicate and ineligible connections and make subsidy delivery transparent and targeted. Minister of Petroleum and Natural Gas has said the process is not meant to deny LPG to any genuine household, and every eligible consumer has several easy ways to complete it. In Mumbai, two people were killed and four others injured after an electric shock at a temporary drinking water stall.

0: இதுவரை சங்கீத சாரலில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 கேசேமல்ல நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி

0: இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்டிகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்டிகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கர பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள

0: சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் இம்மாதம் 23ஆம் தேதி வரை வீசும் வாய்ப்பு உண்டு. அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் இம்மாதம் 23ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும். நாளை கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பல பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. இவ்வானிலை இம்மாதம் 23ஆம் தேதி வரை தொடரக்கூடும். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்புண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.9 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர

பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.8 மீட்டராக அலைகள் இன்று நள்ளிரவு 11:30 வரை உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பிறைசூடன் ஏற்றிய பாடல் பாடியவர் ஜாலி அப்ரஹாம், இசை டி கே ஜெயராமன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: evening. Against the backdrop of the incidents, the Dhaka Metropolitan Police has strengthened security across the city, and police patrols and surveillance have also been increased. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana during the day. Madhya Maharashtra, Odisha, East Rajasthan, Gangetic West Bengal, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Marathwada, Telangana and Vidarbha are expected to experience thunderstorms accompanied by lightning and gusty winds. The Met Department said the similar conditions are expected over Chhattisgarh and other northeastern regions for the day. On to sports and Asian Games 2026, India's campaign continues strongly on the second day in Japan. India's Ella Venil Valadivan clinched a silver medal in the women's 10-meter air rifle event at the Aichi Nagoya Asian Games in Japan today. Earlier in the day, India secured the silver medal in the women's 10-meter air rifle team event, with Ella Venil Valarivan, Sona Maskar and Vidarsha Vinod combining to deliver the country's first medal of the Games. The Indian trio finished with a team total of 1,898 points, placing them behind China in the standings. In swimming, Rishabh Das has qualified for the final of the men's 100 meters breaststroke after finishing 5th overall in the heats with a time of 54.85 seconds. Finals will be played this afternoon. In hockey, the Indian women's team began the campaign with a dominant 19-0 win over Uzbekistan in the Pool B opener today. In women's cricket, India has set a target of 196 against Bangladesh in the second semi-final in the Asian Games. Earlier, India won the toss and opted to bat first. Shefali Verma has made history as she brings up a maiden white ball international 100 and becomes the first batter to score a century in the Asian Games. Meanwhile, opener Smriti Mandhana has become the leading run scorer in women's T20Is. And that is the end of this news bulletin.
1: Neram Urumani Patanimidam.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கல்வி, செல்வங்கள் அது மட்டும் போதாது, அதையும் தாண்டி சில விஷயங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனுபவம். அந்த அனுபவம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற அந்த பட்டறிவு வந்துடும். அது வந்தாலே எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த வகையில் பல்வேறு துறைகள் சார்ந்த துறைகளில் பணியாற்றி அனுபவசாலிகளை அழைத்து வந்து அவங்களோட அனுபவ பகிர்வை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அனுபவசாலி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நாம் இன்னைக்கு சந்திக்கலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு.
5: என்னுடைய பெயர் வந்து ரத்தினம். நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீனியர் மேனேஜராக, கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்து ரிட்டையர் ஆனேன். இப்போது ஐயர் பங்களா பக்கத்தில் மதுரையில் இருக்கேன்.
4: சார், இப்போ அடுத்ததா உங்களுடைய பூர்வீகம், அதாவது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பள்ளி பருவ காலங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
5: என்னுடைய சொந்த ஊர் பிரண்டிப்பட்டி, அதாவது மேலூர் தாலுகாவில் கொடுக்கம்பட்டி கிராமத்தில் உள்கடை கிராமம் எங்கள் ஊர். ஒரு ரிமோட் வில்லேஜ்னு சொல்லலாம். எங்களுடைய அப்பா அம்மா ஒரு நடுத்தர விவசாய குடும்பம். உடன் பிறந்த சகோதரர்கள் மூணு பேர், ஒரு சகோதரி. குடும்பம் கொஞ்சம் பெருசு தான். படிக்க வைக்கிறதுக்கு அவங்களால ரொம்ப கஷ்டம், முடியாத நிலை. ஏன்னா அது ஒரு மானாவாரி, கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் நிலம் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த மழை விழுந்தால் தான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு இன்சிடென்ட்லி என்னுடைய லக்கு, அவங்க மேலூரில் இருந்தாங்க, அவங்க தான் என்னை வந்துட்டு படிக்க வச்சாங்க. அதாவது அவங்க வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அப்போது எல்கேஜிலாம் கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான், அது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தான் நம்ம அப்போ படிக்கக்கூடியது. அந்த 11 வகுப்புக்கு முடிஞ்ச உடனே பியூசின்னு சொல்லுவாங்க, அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மேட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர்.

0: அதுவும் பக்கத்துலேயே தான். எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு குருன்னு வச்சுக்கலாம். என்னுடைய ரெண்டாவது அப்பா அம்மா யாருன்னாக்கா எனக்கு என்னுடைய அம்மாச்சி தான். வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் அம்மாச்சி, அவங்க வந்து கைநாட்டு, அவங்க ஹவுஸ் வியாபாரம் பண்ணாங்க. ஹவுஸ் வியாபாரம் பண்ணி தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. காட்ஸ் கிரேஸ், எங்கள் அம்மாச்சி மூலமாக எனக்கு எல்லாமே கிடச்சிது அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்.
1: பள்ளி வாழ்க்கை அப்புறம் கல்லூரி வாழ்க்கை, காலேஜில் எங்கே சார் படிச்சிங்க, என்ன படிச்சிங்க?
0: கல்லூரி வாழ்க்கைங்கும் போது துவக்கம் வந்துட்டு இப்போல்லாம் கிராஜுவேஷன் அப்படிம்பாங்க, பட்டம் படிப்பாங்க, அப்போ வந்துட்டு பியூசின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த பிளஸ் டூ தான் அப்போ பியூசி. அந்த பியூசியில் நான் போய் சேர்ந்தேன். அதில் மேத்ஸ் குரூப் எடுத்தேன். மேத்ஸ் குரூப் எடுக்கும்போது கொஞ்சம் பயம். அடுத்த நாளே போய் ஹிஸ்ட்ரி குரூப்புக்கு போனேன். ஹிஸ்ட்ரி குரூப் போனவுடனே அங்கே உட்காந்தாக்கா அது அதை விட மோசமாக இருந்தது, என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இது வந்து இது இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து தமிழ் மீடியத்திலேருந்து பியூசி இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறேன். அங்கே போய் உட்காந்தாக்கா எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அப்சல்யூட்லி நத்திங் இஸ் லேர்ன்ட்டு. அதை பார்த்து பயந்து போய் தான் ஹிஸ்ட்ரி போனேன். ஹிஸ்ட்ரியில் போய் அவங்க தியரியை ஆரம்பித்தாருன்னா தமிழாக இருந்தாலும் எனக்கு அது ஒத்துக்க முடியல. நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு, ஐயா எனக்கால முடியவே முடியாது, பரவாயில்ல இங்கிலீஷாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னையாவது எப்படி சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூசியிலே மறுபடியும் வந்து உக்காந்தேன். உக்காந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஒன்றுமே புரியலை. அந்த நாங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கைடன்ஸ் பண்ணாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ இப்படி இப்படி பாரு அப்படின்னு சொன்னாங்க. தய டிக்ஷனரி எடுத்துக்கோ, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு என்னென்ன ஒன்றா அதை பூரா அண்டர்லைன் பண்ணு, பண்ணிவிட்டு உட்காந்து பாரு. ஸோ என்னை வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வந்துட்டு அவங்க கைநாட்டு பேரொழிய படிக்க வைக்கிறது இல்லை, அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு என்னால் இது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்தாங்க. நான் அந்த அவ்வளவு உழைப்பேன், என்ன பெருமைப்படுத்திக்கிறத சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா என்னோட வந்து டிஸ்கிராப்லேருந்து ஐ ஹவ் டு கம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது அப்போது 11th ஸ்டாண்டர்டில் கிராமரை எழுதி பாஸ் பண்ணி 43 மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணி வந்திருக்கேன். பார்டரில் தான் வந்திருக்கேன், 35 பாஸ் மார்க்கு, அதை விட கொஞ்சம் கூட எடுத்து வந்துட்டேன். இங்கே வந்த உடனே ஒன்றுமே தலைகால் புரியலை. ஐ ஹவ் டு டெவலப் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நம்மளை உயர்த்திக்கிட்டே ஆகணும். ஸோ படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நான் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்காக உழைச்சேன். அதில் இருந்துட்டு பாஸ் பண்ணேன். அடுத்து வந்துட்டு பியூசி முடித்த பிற்பாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல, நான் வந்துட்டு இல்லை முடியாது, நான் வந்துட்டு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அது முடியாது, என்ன வேலைக்கு போகிறதுங்கிறதுல எங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு நான் தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியும், ஏ சக்தி இருக்கிற வரைக்கும் நான் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் கிராமத்திலிருந்து நான் வந்துட்டு அவங்க வந்து உதவி பண்ணுற சூழ்நிலை. அப்பப்போ எங்களுக்கு இந்த அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க, சாப்பாட்டுக்கு வந்துட்டு அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த உதவியை தவிர மற்ற எதுவும் கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க கைட் பண்ணாங்க. அப்போது ஒரு நண்பர் இருந்தார், அவர் வந்துட்டு ஹி வாஸ் அ பிளைண்ட் மேன், ஹி வாஸ் டூயிங் பிஏ, அவர் எனக்கு சீனியர், அவர் தான் இது இந்த கைடு. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிஏ உள்ள சேர்ந்துடலாம், பிஏவில் தமிழ் மீடியம் படித்தாக்கா அவங்களே புத்தகங்கள்லாம் சும்மா கொடுத்துட்றாங்க, அவங்க வந்துட்டு எய்டும் கொடுக்குறாங்க, தமிழ் மீடியம் படித்தாக்க எய்டும் கொடுக்குறாங்க.
1: எந்த கல்லூரி? மேலூர் அரசு.
0: மேலூர் அரசு அரசு கல்லூரியில்.
1: கல்லூரியில்
0: அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு அது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது தமிழ் மீடியம். ஐயா ஹிஸ்ட்ரி மறுபடியும் நான் போகிறதுக்கு விரும்பலை. சரி, இப்போ நான் மேத்ஸில் பியூசியில் மேத்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேத்ஸ் போனால் தான் அதில் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர்டு பிஎஸ்சி மேத்ஸ். 1978 முடித்தேன்.
1: முடிச்ச அடுத்த கட்ட படிப்பு எதாவது பண்ணீங்களா?
0: அல்ல, அடுத்த கட்ட படிப்புக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நிர்பந்தத்தில் இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம், அந்த வேலைக்கு போய் ஆகணுமே. அந்த முடித்த உடனேயே எந்த வேலையும் கிடைக்கலைங்கிறது அது ஒரு பெரிய வலி. என் மேலே கொண்ட கொஞ்சம் ஒரு அபிமானத்தில் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் இன்சார்ஜ், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனுடைய அந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோரில் ரெண்டு பகுதி இருந்தது, ஒன்று புக்ஸு சேல்ஸு, இன்னொன்று கேன்டீன். இந்த புக்ஸு சேல்ஸுக்கு வந்துட்டு என்னுடைய சீனியர் அதனுடைய இன்சார்ஜாக இருந்தார். என்னைய வந்துட்டு அந்த கேன்டீன் இன்சார்ஜாக போறியா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன் அவர் கேட்டார். சரி சார் அப்படின்ட்டு, நான் என்ன சம்பளம் எது எதுவுமே கேட்டுக்கல, சம்பளத்தை பற்றி கவலை இல்லை, எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்கல்ல அதுவே எனக்கு போதும். ஏன்னா காலேஜுக்குள்ள கோஆபரேட்டிவ் ஸ்டோர் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு வந்து மற்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும், எனக்கு வந்துட்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸும் வந்துட்டு நான் பார்க்கறதுக்கு முடியும், அல்லது அவங்களோட

0: இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியும். எனக்கு வந்து கேன்டீன் வந்துட்டு எவ்வளோ ஓடிட போகுது அதை பற்றி இல்லை. அந்த கிடைக்கக்கூடிய இன்டர்வீனிங் டைத்தில் ஐ கேன் ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ங்கிற ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
1: சரி, அப்போ அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டீங்க?
0: சேர்ந்துட்டேன்.
1: சேர்ந்து உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு?
0: இது இது கேட்டாக்கே எனக்கே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு.
1: ஏன்
0: அட கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது? 30 ரூபாய் கொடுத்தாங்க.
1: 30 ரூபாய்
0: ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கணக்கு. அதாவது இது வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்களா
1: என்னன்னு
0: தெரியல. அதே வந்துட்டு நீங்க வந்து 79 வச்சுக்கோங்களேன், 78-79 அந்த நேரத்தில் அந்த 30 ரூபாய் அந்த 1 ரூபாங்கிறது எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு உண்டான தொகையை எனக்கு கிடைக்கிறது. அதுவே பெரிய ஆச்சு. மத்திய அரசினுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் நான் எனக்கு ஒரே வழி. அதுக்கு இடையில நீ என்ன வேலை கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, ஐ ஆம் ரெடி டு டு அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தேன். இந்த ரெண்டாவது வேலையும் அதோட இணைச்சி எனக்கு கொடுத்து விட்டாங்க. இதில் வந்து இன்னும் அவர் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் HOD வந்தார். ரத்னம், நீ வந்துட்டு NAP பார்ட் டைம் சூப்பர்வைசராக போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டேன். அதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னாக்கா அதுவும் 30 ரூபாய் தான். எனக்கு 30-60 ரூபாய் சேர்ந்துருச்சு. பெரிய விஷயம். அதோட எனக்கு நாலேஜ் ஷேரிங் கிடைச்சது.
1: இதை சரி, ரெண்டு வேளை பார்த்தீங்களே, உங்களால் படிக்க டைம் இருந்துச்சா?
0: எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே. எனக்கு வந்துட்டு சூப்பர்வைசர் வேலை வந்துட்டு ஐ ஹவ் டு சிட் வித் த ப்ரொஃபஸர் இன் இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இட்செல்ஃப். அங்கேயே உட்காந்துக்கணும். அங்கேயே உட்காந்துருக்கும் போது சும்மா கொஞ்சம் மணி இவருக்கு கிளாஸ் எடுக்க போயிடுவார். எனக்கு என்ன படிக்கிற வேலையை தவிரது. எனக்கு வந்துட்டு ரூம்குள்ளே ஏசி போட்டு ப்ரொஃபஸர் ரூமுக்குள்ளே ஒரு அழகான ஒரு சேரை கொடுத்து நீ உட்காடுறான்னாக்கா உட்காந்து படுறான்னாக்கா எனக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா? சரி, அதனால் எனக்கு வந்துட்டு அங்கேயே புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டேன், அங்கேயே வாங்கிக்கிட்டேன், பண்ணிக்கிட்டேன். அங்கேயே எடுத்துக்கிறேனாக்கா சப்ஜெக்ட் வைஸ் அதே நேரத்தில் GK இதுகள்லாம் பார்க்கும்போது இந்த ரூபாயை வச்சு நான் புஸ்தகத்துக்கு புது புஸ்தகம் வாங்க முடியாது. மதுரைக்கு வர்றவங்ககிட்ட கொடுத்து விட்டு அவங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்மில் அது பழைய புஸ்தக கடையில் இருக்கும். இந்த பழைய புஸ்தக கடையில் அரை விலைக்கு அது எனக்கு என்ன நாலேஜ் வந்துட்டு இந்த வருஷம் போட்டான்னா போன வருஷம் போட்டிருந்தான்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கே வேண்டியது கரண்ட் டாபிக்ஸ். கரண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு நான் எனக்கு வந்து நியூஸில் கேட்டுக்கிறேன். எனக்கு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எனக்கு வந்துட்டு கட்டம் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். அது எல்லாமே இது பண்ணிக்குவேன்.
1: அப்போவே நோட்ஸ் மேக்கிங்கில்
0: அதில் சந்தேகமே வேண்டாம். நான் படிக்கும் போதே வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவேன்.

0: தேனி மாதிரி நல்லா உழைச்சிங்க படிச்சிங்க, அரசு தேர்வு எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதியிருப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல வெற்றி பெற்றீங்க?
1: கிளரிக்கல் கேடர்னு இருக்கு, எல்டிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த எக்ஸாம் தான் எழுதினேன்.
0: என்ன டிபார்ட்மெண்ட்டு?
1: சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போடுவாங்க, ஆனால் எனக்கு முத முத கிடைச்சது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஹவுசிங்.
0: எந்த ஊரில் வேலை பார்த்தீங்க?
1: டெல்லியில் போட்டாங்க.
0: எப்படி சார் அனுபவம் இருந்துச்சு?
1: ஆகியில் அங்கே போய் இங்கிலீஷில் உரையாடுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச பட்டர் இங்கிலீஷ் தான் சொல்லணும், அதேமாரி அங்கே வந்து ஹிந்தி வந்துட்டு கம்பல்சரியாக பேசி ஆகணும், ஹிந்தியும் தெரியாது.
0: எப்படி சமாளிச்சிங்க?
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு. போட்டாங்க அங்க, எனக்கு வந்துட்டு அந்த செக்ஷன் ஆபீசர் வந்துட்டு ஏபி குப்தா ஞாபகம் இருக்கு, அவரு எனக்கு டீலிங் கிளர்க்கா கொடுத்துட்டாரு. அவங்க பண்ணக்கூடிய வேலையை எடுத்து நான் அப்போ தான் புதுசாக போய் சேர்றேன், என்கிட்ட கொண்டாந்து டீலிங் கிளர்க்காக அப்போ டீலிங் ஃபைல்ஸை வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியலை என்னன்ட்டு. சரி, தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு மாதம், அதாவது எனக்கு வந்துட்டு என்னையை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏபி குப்தாங்கிற அந்த செக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணார், ரத்தினம் நீங்கள் வாங்க, என்ன அது நீங்கள் இப்படி இங்கிலீஷ்லாம் இப்படி இருக்கீங்களே, அதுவும் யார் முன்னாடி கேட்குறாருன்னா அட்மின் செக்ஷன் ஆஃபீஸர் முன்னாடி கேட்குறாரு. எனக்கு அது ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுச்சு. அவரை சொன்னார், நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் எப்படி இருக்கான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா அவரை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நானாக புரிஞ்சிட்டேன் அவர் சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாரு. தட் அது த இங்கிலீஷ் ஷுட் பி சம்வாட் ஸ்டைலிஷ். நீங்கள் வந்துட்டு இங்கே அதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கும், ஒன்று வந்து நோட்டு போடுறது, இன்னொன்று வந்துட்டு கரஸ்பாண்டன்ஸ் ஐ மீன் டிராஃப்ட் பண்ணுறது, இன்னொன்று ஐஓஎம். ஐஓஎம் இன்டர் ஆஃபீஸ் மெமரண்டம் அப்படிங்கிறதுல அது ஒன்று இருக்கும், நோட் இருக்கும். இந்த நோட்டு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அது கீழே வந்துட்டு செக்ஷன் ஆஃபீஸர் படிச்சுட்டு போட்டுருவார். அதாவது த சம்மரி ஆஃப் அந்த டிராஃப்ட் அது வந்து இதில் இருக்கும். நம்ம எந்த லெட்டர் யாருக்கு அனுப்புகிறோமோ எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோமோ அதனுடைய சம்மரி இதில் இருக்கும். சரி, இப்போ அந்த டிராஃப்ட் வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணேன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் போடணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நமக்கு என்னென்ன கிராமர்லாம் படித்தோமோ அதை பூரா மனசை கொண்டு வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருவேன். இட் வாஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் முறையாக ஒரு அரசு வேலையில் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில் போய் ஒரு எனக்கு ரொம்ப பெருமை.
0: எத்தனை ஆண்டு கால சார் வேலை பார்த்தீங்க?
1: மே மாதம் 1981 சேர்ந்துட்டு அடுத்த வருஷமே நான் வந்துட்டு யூடிசி எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். அதில் பாஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பட்டியாலாவில் போஸ்டிங் போட்டாங்க. அதோட அதோ அது வந்துட்டு December 22 இதை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். அங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஏற்கனவே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனையும் எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது, டெல்லிக்கே வந்தது. எனக்கு ரெட்ட சந்தோஷம், டெல்லிக்கு போயிட்டான். இதில் என்ன இதுனாக்க, ஏன் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் சொந்த ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 3 கழிச்சு தான் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும். இந்த நிர்பந்தத்தை நினச்சி பார்க்கும்போது, ஐயா சாமி வேண்டாம், பேங்க்கு போனாக்க அட்லீஸ்ட் 1 or 2 வந்துட்டு ஓடி போயிடலாம். அதுவும் போக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன்னாக்க ஜூனியர் மோஸ்ட்டாக வரணும் வந்த ஜோனுக்கு, அதுலேருந்து நான் தப்பிக்கணும். ஸோ தட்ஸ் வை அதை விட்டு வெளியே வந்து பேங்க்குக்கு வந்தேன்.
0: எந்த ஊரில் ஜாயின் பண்ணீங்க?
1: அதுவும் டெல்லி தான்.
0: டெல்லியில் ஜாயின் பண்ணீங்க?
1: ஆமாம்.
0: டெல்லியிலேருந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தீங்க?
1: 1 எனக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம்ங்கிற ஊரில் எனக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க.
0: சரிங்க சார்.
1: கிருஷ்ணாயத்துக்கு வந்தவுடனே, தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே 1 எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்க. 29 வயசில் 1984 November 24 என்னுடைய துணைவியார் கரம் பிடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.

0: அவங்க பேர் என்ன?
1: அவங்க திருமதி ராதா ருக்மணி அவர்கள். இதில் இன்சிடென்ட்டு அவங்க என்னுடைய காலேஜ் மேட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலேஜ் முடித்தது 2080, நான் 78 முடிச்சிட்டேன். இது வந்துட்டு சுற்றி வளைச்சி என் ஃப்ரெண்டுடைய அண்ணன் மூலமாக தான் இந்த அலையன்ஸு கிடைச்சிது.
0: அவங்களோட குழந்தைகள் சார்?
1: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார்.
0: என்ன பண்ணுறாங்க?
1: அவங்க எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சுட்டு HCCL சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்துட்டு 2வது குழந்தைக்காக அவங்கள பார்க்கறதுக்காக ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க.
0: சரி, இப்போ திருச்சியில் முத முதல் நீங்கள் வந்து பேங்க்கில் போஸ்டிங் வாங்கி வருவீங்க, ட்ரான்ஸ்ஃபரில் எங்கே சார் போனீங்க?
1: அங்கேருந்து நான் கிளர்க்கலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரைக்கு ட்ரை பண்ணி 8 கழித்து நாங்கள் மதுரையில் மெயின் ஆஃபீஸுக்கு வந்தேன், பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இருந்தேன், அதுவும் கிளரிக்கலில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து இது ப்ரமோஷன் வந்துட்டு போகணுங்கிற அதாவது ஒரு ஆசை அப்போ தான் வந்தது. அது என்னுடைய மனைவியாரனுடைய தூண்டுதல்னால் அதுக்கு சொல்லணும். அப்போ சொல்லிட்டேன்ப்பா, நீங்கள் ப்ரமோஷன் வாங்கினாக்கா என்னுடைய இது வந்து இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குடும்பத்துக்காக, அங்கே வந்துட்டு ஒரே இதையாக இன்வால்வ் ஆகிட வேண்டியதான் ஒர்க்லேயே. அப்போது அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? நீ தான் எல்லா வேலையும் கவனிச்சுக்கணும், இன்க்ளூடிங் த ஃபேமிலி ஒர்க் பூராமே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சிவாஸ் என்கரேஜிங்.
0: என்னென்னலாம் ப்ரமோஷன்லாம் சார் வந்தீங்க?
1: ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸர் Scale 1 அப்படிம்பாங்க. அந்த ஸ்கேல் வந்த உடனே எனக்கு தலகால் புரியலை, அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க போட்டது வந்துட்டு பெரிய பிரான்ச்சில் போட்டாங்க. நான் கொஞ்சம் சின்சியாரிட்டி அப்படிங்கிறதுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. என்னை ஒரு அருமையான பிரான்ச்சு திருப்பூர் பிரான்ச்சில் போட்டாங்க. அந்த பிரான்ச்சில் போய் ஆஃபீஸராக போய் முதல் முறையாக சேர்ந்தேன். அங்கே போட்டுட்டு 2 தான் அங்கே இருந்தேன். இருந்துட்டு மேனேஜராக போட்டாங்க, பெரிய கோட்டையில் மேனேஜராக போட்டாங்க.
0: அந்த மேனேஜர் வந்து பெரிய கோட்டைக்கு வந்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்?
1: அங்கே திருப்பூரில் ஆஃபீஸராக இருந்து மேனேஜராக இங்கே இருந்தேன். இங்கே வந்தேன், இங்கே வந்துட்டு 3 வந்துட்டு இங்கே ஆஃபீஸராக இருந்தேன். பெரிய கோட்டை எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் அடுத்த எனக்கு இப்போ இது வந்துட்டு சிவகங்கை பிரான்ச்சு வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதை ஃபார்மேஷன் பண்ணேன், 6 அங்கே இருந்தேன். 6 கழித்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேனேஜராக விருப்பாச்சி கொடுத்தாங்க, பழனி போகிற வழி. அந்த விருப்பாச்சியில் மேனேஜராக 3 இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேனே மதுரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த ஊர் கொடுங்களேன் கொஞ்ச நாளாவது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க SS காலனி பிரான்ச்சில் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஐ மீன் கிரெடிட் கடன் அசிஸ்டன்ட் மேனேஜர் கடன் அப்படிங்கிற இதில் கிடச்சிது. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணேன். அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 இருந்தது. அங்கே முடிச்சுட்டு ப்ரமோஷன், அதுக்கப்புறம் அண்ணா நகர் பிரான்ச்சில் அட்மின் மேனேஜராக இருந்தேன். அட்மின் மேனேஜர் அது ஒரு 6 தான். அதில் வந்துட்டு அடுத்த ஸ்கேலுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. ஐயர் பங்களா பிரான்ச் மேனேஜராக போகிறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன்.
0: டெல்லியில் தொடங்கின உங்கள் பையனை வந்து அப்படியே வந்து ஐயர் பங்களால பிரான்ச் மேனேஜராக வந்துட்டீங்க, எத்தனை வருஷம் பார்த்தீங்க?
1: அங்கே 2 இருந்தேன்.
0: சரி,
1: அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சிவகாசியில் அது சீஃப் மேனேஜர் பிரான்ச்சு, அங்கே இன்சார்ஜ் கிரெடிட்னு போட்டாங்க. போட்டுட்டு 1 அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, ஐ மீன் ப்ரொமோஷனில் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். என்னை பிரான்ச் இன்சார்ஜாக போட்டாங்க.
0: எந்த ஒரு அரசு பணியாளர் இருந்தாலுமே ஓய்வு காலம்னு வரும். ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், ரிட்டையர்மெண்ட்டு எந்த பிரான்ச்சில் எங்கே என்னவா சார் ரிட்டையர்
1: ஆனீங்க? ஓய்வு பெறும்போது நான் வந்துட்டு மதுரையில் கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸினுடைய பிரான்ச் ஆஃபீஸர், 2வது ஆஃபீஸாக வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பிரான்ச் அதனுடைய அந்த கிரெடிட் மட்டும், அந்த லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இது பண்ணாங்க. AGM வந்துட்டு ஹெட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் நான் இருந்தேன். அதுவும் சீஃப் மேனேஜருடைய ஒரு தகுதி உள்ள அந்த இடம் தான் அது. ரிட்டையர் ஆனது 2016 செப்டம்பர் 30.
0: அந்த ரிட்டையர் ஆன அந்த தருணம் நினைவு இருக்கா உங்களுக்கு?
1: ஐயோ, அதை எப்படி மறக்க முடியும்? அந்த மீட்டிங் வந்துட்டு ரொம்ப பெரிய மீட்டிங்காக இருந்தது. அது எங்கள் அந்த ஜோனல் ஆஃபீஸ் 2 அந்த ஹாலில், பெரிய ஹாலில் நடந்தது. ஏஜிஎம்மோ அதில் நிறைய பேசிட்டாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. அது முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணாங்க.

0: கூட வந்தது ஒரு 7 பேர் ஸ்டாஃப் வந்து என்னை வந்துட்டு வழி அனுப்பி வச்சு கொண்டு வந்து விட்டாங்க.
1: வீட்டுக்கு வந்து
0: அப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. எங்களுடைய அசோசியேஷன்லேருந்து ஒரு கோல்டு காயின், அது ஒரு டாலர் கொடுப்பாங்க. அது வந்துட்டு எல்லாத்துக்கும் கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ரிசீவிங் தட் கோல்டு மெடல்.
1: இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இப்போ என்ன சார் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ கிரியேட்டட் மை செல்ஃப். எனக்கு வந்துட்டு இன்சிடென்டலி கடவுள் வந்துட்டு என்னை ஒரு தண்டனை கொடுத்தாரு. சூரிய ஒளி பட்டதுனாக உடம்புல பொக்கலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இது வந்தது. பேங்க் ஏசிலேயே இருந்ததுனால வெளியே வந்துட்டு அதனுடைய இம்பாக்டாக இருக்கலாம். இதனால் எனக்கு வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணினது வெளியவே போகக்கூடாது, நீங்கள் வந்துட்டு அந்த வெயிலே படக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போடணும், எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எனக்கு வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு இயற்கையை மீறி நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு மாடியில் போய் 1/2 நிமிஷம் நிற்பேன், பயங்கரம் அடிக்கும், குளிப்பேன், இப்போ எடுத்துக்கிடுவேன், அடுத்த நாள் 1 நிமிஷம் நிற்பேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் ஆகும்போது ஒரு இந்த கார்டனை உருவாக்குனா என்னன்னு தோணுச்சு. 4 செடியை வச்சேன், 5 செடியை வச்சேன், அதுக்கு தண்ணியை ஊற்றினேன், அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அது ஒரு பெரிய கார்டன், மூலிகை கார்டனாக வந்துட்டு ஐ ஹவ் கிரியேட்டட் மை செல்ஃப் இன் தி டெரஸ். இல்லை அது பத்தாது எனக்கு. அது போக மருத்துவத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு விஷகடிக்கணுன்னான மருந்துகளை கொடுத்தாரு. அதனுடைய தாக்கமோ என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு மருத்துவத்தில் கொஞ்சம் இது இருந்தது. இன்சிடென்டலி என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்குபஞ்சர் நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு கேட்டார், சேர்ந்துட்டேன். அதில் இது வந்துட்டு பாரத் சேவா சங்கா, பாரத் சேவா சங்கா அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்தக்கூடிய அந்த இதில் வந்துட்டு எக்ஸாம் நடத்துனாங்க. அதுக்கு கோச்சிங் சென்டர் கோயம்புத்தூரில் இருந்தது, அதன் மூலமாக படித்து அதை பாஸ் பண்ணேன்.
1: நீங்கள் பொழுதுபோக்காக வந்து என்னென்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க?
0: என்னுடைய காலையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராணாயாமா அண்டு ஆசனங்கள்.
1: சரி,
0: அது தவிர சால் முடிச்சுட்டு இது வந்துட்டு டிவி பார்ப்பேன்.
1: சரி, நீங்கள் ரசித்து கேட்கக்கூடிய பாட்டு ஒன்று சொல்லுங்கள், அதை நம்ம நிகழ்ச்சி பண்ணலாம்.
0: எனக்கு வந்துட்டு ரொம்ப ரசித்த பாட்டை வந்துட்டு வேட்டைக்காரன்ங்கிற படத்தில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில்

0: பாட்டே வந்து நல்லா பாடியிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் சார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துடும் சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து, நீங்கள் பெற்றவையிலிருந்து, பெற்ற அனுபவங்கள்லேருந்து இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
1: ஒன்று வந்துட்டு நம்ம பெற்றவங்களை வந்துட்டு நம்ம கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தவறாமல் பண்ணணும். அப்புறம் அடுத்து நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பாட்டில் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை கவனிக்கணும். அடுத்து நம்மளுடைய உழைப்பு வந்துட்டு வீணாக போயிடக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை வந்துட்டு விரும்பி செய்யுங்க
0: சார். ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தமிழ் மீடியத்திலேயே படித்து இங்கிலீஷ்னால் கஷ்டம் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நீ இங்கிலீஷில் வந்து நல்ல ஒரு புலமை வாய்ந்த ஒரு நபராக மாறி எங்கேயோ வடக்கில் இருக்கக்கூடிய டெல்லிக்கு போய் அங்கே போய் வேலை பார்த்து அங்கே ஒரு துறை, அப்புறம் அடுத்து இன்னொரு இன்கம் டேக்ஸ் துறை, அப்புறம் வந்து நம்ம மாநிலத்தில் வரணும், நம்ம ஊரில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்கித்துறை பேங்கிங்கில் பாஸ் ஆகி மறுபடியும் பேங்க்கில் வந்து வேலை பார்த்து அங்கே இருந்தே பல ஊர்களுக்கெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டு சீனியர் மேனேஜர் கேடரில் நாம் எங்கே படிச்சிங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் விரும்பி வந்த டெல்லியிலேருந்து வந்தீங்கல்ல, அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலேயே வந்து நீங்கள் சீனியர் மேனேஜராக ரிட்டையர்ட் ஆனீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட வந்து மருத்துவம் சார்ந்த இன்றைக்கி ஒரு பணியில் வந்து இன்றைக்கி வேலை பார்த்துட்டீங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இளைஞன் மாதிரி வந்து நல்ல உங்களோட துடிப்பான பேச்சு, உடல் ஆரோக்கியமான ஒரு உடல் வாகு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து எந்த ஏஜுங்கிறது ஏஜ் டசின் மேட்டர், ஏஜ் இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் எல்லாம் கடந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஒரு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் உங்களுடைய பணிகள் மருத்துவ சேவைகளை இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் நெஞ்சார்ந்த

0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

பணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன 100வது விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலை சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.

0: 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2ஆம் கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
2: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்பு படையினரின் தயார் நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தமிழக ஆந்திர மாநில எல்லைப்பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும்

0: உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி ஒரு நூறாம் வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 ரன் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:53. மெல்லிசை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே.

0: மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கும் முன் ஒரு விளம்பரம்.
1: நிறைய இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: மதுரத்தண்ட நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சுமை தாங்கி இந்த திரைப்படத்திலிருந்து VB ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் வலம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 2:23. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் P. சுசீலா குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் பாடல் வலம் வருகிறது.

மதுரத்தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. மீண்டும் 3 மணிக்கு மதுரத்தென்றலில் இணைவோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355 2986 0037 எஸ்டிடி குறியீட்டு N044. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி சென்னை. இசை பயிற்சி கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். இன்னைக்கு நம்ம அனுப்பலவியை

0: அடுத்த கிளாஸ்ல தான் திரும்பி முதலே சரணம் பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசைப்பயிற்சியில் கற்பக மனோகரா ராகம் மலையமாரதம் கண்டச்சாபுதாளத்தில் அமைந்த பாபநாசன் சிவன் கீர்த்தனையை கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:35. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருக்கனூர், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், வால்பாறை, உபாசி, திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 கண்ணு, ஹோசூர், மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாற்றாம்பள்ளி, பெண்ணாகரம், ஒகேனக்கல், விருதுநகர், உசிலம்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர், தானியமங்கலம், ராயக்கோட்டை, கீழச்செருவாய், ஆனைமடுவு அணை, காரியாக்கோவில் அணை, நேமூர், வேடசந்தூர், தென்கனிக்கோட்டை, முகையூர், நாகப்பட்டினம், மேலாலத்தூர், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர், பாம்பாரணை, கேதண்டப்பட்டி, காரியாப்பட்டி, லபைக்குடிக்காடு, மூங்கில் துறைப்பட்டு, அண்ணாமலை நகர், பெரம்பலூர், கஞ்சனூர், பாடாலூர், கொள்ளிடம், ஜமனாமரதூர், நெய்வேலி, திருவெண்ணைநல்லூர், நெடுங்கல், பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சிதம்பரம், கெடார், கெளவரப்பள்ளி அணை, பரூர், மேலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெனுகொண்டாபுரம், சின்கோனா, மேட்டூர், சேந்தூரை, குடியாத்தம், தேவக்கோட்டை, திண்டிவனம், முண்டியம்பாக்கம், செங்கம், திருப்பூண்டி, பரமக்குடி, தியாகதுர்கம், தண்டராம்பேட்டை, சீர்காழி, சிவகங்கை, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, புதுவேட்டக்குடி, வேளாங்கண்ணி, கடவனூர், கோலியனூர், கொடைக்கானல், ஆம்பூர், காரைக்குடி, தளி, கொடைக்கானல், படகு குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரி பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ், அதிகளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முறை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து

நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி அன்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான

மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம் நேர்களே. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் பாடல், முதல் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் மஞ்சுளா குரல்களில் வாலியின் வரிகளில் பாடல் வளம் வர காத்திருக்கிறது.

நேரம் 3:05. மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலிருந்து மனோஜிக்கி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:16. தொடரும் பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:21. சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம் வருகிறது. ஜானகி குரல்களில்

நேரம் 3:26. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வறுமை நிறம் சிவப்பு. திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

நேரம் 3:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் தென்றலை எண்ணெய் தொடர் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜே சுதாஸ் உமாராமனன் குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து உமாரமணன் குரலில் பாடல் வளம் வருகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம். எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் குரல்களில் பாடல் வளம் வருகிறது காற்றலைகளில்.

0: மதுர தண்டல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி
2: நாயக்க மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர் எஸ் ராஜகுமார், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர் வி விஸ்வேஸ்வரன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர் பி நடராஜன், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா,

0: ராஜவர்கள். இதில் நடிப்பவர்கள் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர் எஸ் ராஜகுமார், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர் வி விஸ்வேஸ்வரன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர் பி நடராஜன், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. நாயக்க மகாதேவி நாடகம்.
1: இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா,
2: இதோ தண்டரும் போடுறாங்களே, வா போய் கேட்போம்.
1: தஞ்சை பேரரசரின் புதல்வி நமது பாசத்திற்குரிய இளவரசி மோகனாங்கி இன்ப சுற்றுலா போயிட்டு நாடு திரும்புற வேளையில அடர்ந்த காட்டுல திசை மாறி போயிட்டதா தெரிய வருது.
2: இளவரசிய காணாமா?
1: இளவரசிய காணாததால நமது பேரரசர் விஜயராகவ நாயக்கர் துன்பத்துல ஆழ்ந்திருக்காரு.
3: மாரியாத்தா, மோகனாங்கிய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து,
1: இளவரசிய பத்தின தகவல் கொடுத்தாலோ அல்லது இளவரசிய பாதுகாப்பா மன்னர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இது தஞ்சை பேரரசரின் ஆணை.
4: யோ, இளவரசிக்கே இந்த கதினா நமக்கெல்லாம் என்னங்க? வாங்க போய் தேலாம், வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க.
5: தஞ்சை பேரரசருக்கு வணக்கம். இளவரசியார் வந்து கொண்டிருக்கிறார்.
2: அப்பா, அப்பா.
4: மங்கம்மா, மகளே, வந்து விட்டாயா?
2: ஆமாப்பா.
4: மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற உன்னை 4 நாட்களாக காணாமல் நான் எப்படி பதறிவிட்டேன் தெரியுமா?
2: அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போவதற்கு?
4: சின்ன குழந்தையாக இருந்திருந்தால் என் கண்காணிப்பில் அல்லவா இருந்திருப்பாய்? இப்போது நீ வளர்ந்துவிட்ட பெண்ணாக இருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகனை போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது சரி, இந்த பெண் யார் என்று நீ சொல்லவில்லையே.
2: என்ன எங்கே சொல்ல விட்டீர்கள்? இவள் என் தோழி, பெயர் மோகனாங்கி.
4: இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லையே, யாரம்மா நீ?
3: நான்
2: பயப்படாதே மோகனாங்கி, இவர் என் தந்தை லிங்கம நாயக்கர்.
3: நான் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கரின் மகள் மோகனாங்கி.
4: என்ன, இளவரசி மோகனாங்கியா? நீங்கள் எப்படி இங்கே? என்னால் நம்ப முடியவில்லையே.
2: அப்பா, இன்று நான் மிகப்பெரிய சாகசம் செய்திருக்கிறேன்.
3: ஆமையா, உங்கள் மகள் மங்கம்மா இன்று என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி இருக்கிறாள்.
4: என்னம்மா சொல்லுகிறீர்கள்?
3: ஐயா, நான் கொல்லிமலை அழகை பற்றி கேள்விப்பட்டு அதை சுற்றி பார்க்க விரும்பினேன்.
4: சரி.
3: என் தந்தையிடம் என் விருப்பத்தை சொன்னேன். அது நம் ஆளுகைக்கு உட்பட்ட இடமில்லை, அங்கு செல்வது ஆபத்தானது என்று என் தந்தை மறுத்துவிட்டார்.
4: பிறகு?
3: மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தியதால் மாறு வேடத்தில் சில வீரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். நானும் கொல்லிமலை அழகை சில தினங்கள் ரசித்து பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சுற்றுப்பாதையில் சென்றால் நேரமாகிவிடும் என்பதால் விரைந்து சென்று விடலாம் என்று காட்டுப்பாதையில் புகுந்து விட்டோம். திடீரென்று பாதி வழியில் கள்வர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களோடு போராட முடியாமல் வீரர்களும் என்னோடு வந்த தோழிகளும் அவர்கள் உயிரை காத்துக் கொள்ள ஓடிவிட்டார்கள்.
4: இளவரசி, ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு? இளவரசியின் உயிரை விட தங்கள் உயிரை பெரிதாக நினைத்தவர்களை நம்பி வெளியே வந்தது தவறல்லவா?
2: அப்பா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள்.
3: என்னை சேர்ந்தவர்கள் ஓடிய பிறகு அந்த கல்வர்கள் என்னை நெருங்கிய நேரம், அப்பப்பா, நான் பயத்தில் அலறிவிட்டேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் புலி சீறி பாய்ந்து வந்தது.
4: என்ன, பெண் புலியா?
3: ஆமையா, அந்த கல்வர்களோடு போராடி அவர்களை ஓட ஓட விரட்டி என்னை காப்பாற்றிய அந்த பெண் புலி இதோ உங்கள் மகள்.

0: ரங்கம்மாள் மட்டும் அந்த நேரம் அங்கு வராது இருந்திருந்தால் கடவுளே என் கதி என்னவாகி இருந்திருக்கும்?
1: அப்பா, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கண்களுக்கு நான் ஆணாக தெரிகிறேனா இல்லை பெண்ணாக தெரிகிறேனா?
2: என் மகள் வீரம் மங்கம்மாளாகவே தெரிகிறாள்.
0: ஐயா, மங்கம்மாளை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்.
2: நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் அம்மா. இளவரசி, தாங்கள் என் விருந்தினராக சில தினங்கள் இங்கே தங்கிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை காணாமல் தஞ்சை அரசர் சொல்லொண்ணா வேதனையில் இருப்பார். உடனடியாக தங்களை உரிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்ப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: ஆம், என் தந்தை மிகவும் கவலையுடன் இருப்பார். உடனே நான் தஞ்சை செல்ல வேண்டும்.
1: இல்லை இல்லை மோகனாங்கி, என்னோடு தங்கி இருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும்.
0: மங்கம்மா, என் உயிருள்ள அளவும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. மங்கம்மா, இன்று நாம் பிரிந்தாலும் என் இதயத்தை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
1: மோகனாங்கி,
0: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நிறைவேறாத ஆசை என்று உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உன் மனக்கோட்டையை மலைக்கோட்டையாக மாற்றக்கூடிய உன் தோழியாக இந்த மோகனாங்கி நான் இருப்பேன். இது உறுதி மங்கம்மா, உறுதி.
1: மோகனாங்கி, என்னை பிரிந்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டாய். மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது?
0: மங்கம்மா, நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு நீண்ட நாள் தங்கியிருக்க வேண்டும். நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தந்தை உங்களை பார்க்க விரும்புவார். மங்கம்மா, இப்போது நான் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதோ பார் மங்கம்மா, எங்கே, எனக்கு விடை கொடு.

0: அப்பா.
1: மகளே, மோகனாங்கி வந்து விட்டாயா? உன்னை காணாமல் தவித்து போய்விட்டேன் அம்மா. அப்பாடா, உன்னை பார்த்ததும் தான் என் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே?
0: இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. எப்படி போனேனோ அப்படியே உங்கள் மகளாகவே திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா.
1: என்னம்மா இது? சிறுபிள்ளைத்தனமான உன் நடவடிக்கையால் எனக்கு எவ்வளவு அபகீர்த்தி தெரியுமா?
0: என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன்.
1: பெற்ற மகளையே பாதுகாக்க தெரியாத அரசன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் என்ற ஏளன பேச்சிற்கு என்னை ஆளாக்கி விட்டாய் மகளே.
0: அப்பா, இனி உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அப்பா.
1: மோகனா, உன்னை காப்பாற்ற முடியாமல் நிர்கதியாய் விட்டுவிட்டு வந்த காவலர்களையும் உன் தோழிகளையும் சிறையில் அடைத்து விட்டேன்.
0: அப்பா, அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. சுற்றுப்பாதையில் செல்ல இருந்த அவர்களை காட்டுப்பாதையில் செல்ல வற்புறுத்தியதே நான் தான்.
1: அப்படியா?
0: அதோடு எதிரிகளின் வளமறியாது அவர்களோடு போரிட்டு மாறுவதில் என்ன பயன்? அப்பா, எனக்காக அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள்.
1: அது சரி, நீ எப்படியம்மா அங்கிருந்து தப்பி வந்தாய்?
0: அப்பா, என்னை காப்பாற்றியது ஒரு பெண்.
1: என்ன, பெண்ணா?
0: ஆமப்பா, இடது கையில் கட்டாரியும் வலது கையில் குத்தீட்டியுமாய் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து குதித்தாள். குன்றுகளின் சந்து பொந்துகளில் மறைந்து பின் தாவி எதிரிகளை தாக்கியதை பார்த்து நான் பிரமித்து விட்டேன். நிச்சயம் அவள் முழு பயிற்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். கல்வர்களை என்னை நெருங்க விடாமல் தடுத்து சாதுரியமாக அவள் போரிட்ட விதம் ஆண்களையும் மிஞ்சுவதாக இருந்தது. சற்று நேரத்தில் அவளோடு சேர்ந்த சில வீரர்களும் அங்கு வந்துவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று கல்வர்களும் ஓடிவிட்டார்கள்.
1: யாரம்மா அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: ஆமப்பா, அவள் தந்தையின் பெயர்.

0: நாயக்கர்.
1: லிங்கமன் நாயக்கர். ஒருவேளை மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் முன்னாள் படை தளபதியாக இருப்பாரோ? சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். பொண்ணும் பொருளும் பரிசாக பெற வேண்டியவர்கள்.
0: ஆமாப்பா, என் உயிர் காத்த தோழியையும் அவளை வீராங்கனையாக வளர்த்த அவள் தந்தையையும் இங்கு அழைத்து வந்து விருந்தினர்களாக தங்க வைக்க வேண்டும். அப்பா, அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்பா,
1: உடனடியாக ஆக வேண்டியது செய்கிறேன். அம்மா, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள்.
0: சரி அப்பா.
2: அரசே, தங்களை காண மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் தூதுவர் வந்திருக்கிறார்.
1: மதுரை மன்னரின் தூதுவரா? விருந்தினர் மாளிகையில் அவர் தங்க ஏற்பாடுகளை செய்.
2: உத்தரவு அரசே.
1: என் மீது பகைமை பாராட்டுபவன் மதுரை மன்னன் சொக்கநாதன் இன்று தூது அனுப்புகிறான் என்றால்

0: மகளே மங்கம்மா, உன் தந்தை லிங்கம்மனையே வாழ்வீச்சில் வீழ்த்தி விட்டாயே, வெற்றி உன் பக்கமே.
1: அப்பா, நான் வீழ்த்தி விட்டேனா? இல்லை, நான் வீழ்த்த நீங்கள் காரணமா? எதுவாயிருந்தாலும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சிக்குத்தான் வெற்றி.
0: வாழ்வீச்சில் மட்டுமல்ல மகளே, உன் வாய்வீச்சிலும் உன்னை வெல்வது கடினம்.
1: மொத்தத்தில் என்னை வாயாடி என்கிறீர்கள்.
0: குழந்தைகள் எப்படி பேசினாலும் பெற்றவர்களுக்கு அது பெருமையாகத்தான் தெரியும்.
1: அப்படியானால் இன்னும் நீங்கள் குழந்தையாகவே என்னை நினைக்கிறீர்களாப்பா?
0: உன்னை ஒருவன் கையில் ஒப்படைக்கும் வரை நீ எனக்கு குழந்தைதானடா.
1: அப்படியானால் நான் எப்போதும் உங்களிடமே இருந்து விடுகிறேன் அப்பா.
0: அது எப்படி அம்மா முடியும்? கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அழகு, அறிவு, ஆயுதம் தாங்கிய கள்வர்களையே விரட்டி அடித்த உன் வீரம் அனைத்தும் உன்னை கைப்பிடிக்க போகும் உன் மணாளனுக்கு போய் சேர வேண்டாமா?
1: போங்கள் அப்பா. அப்பா, அப்பா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்.
0: என்னம்மா கனவு?
1: சொன்னால் பரிகசிக்க மாட்டீர்களே.
0: அடாடா, பரிகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்லவா என் மகள் மங்கம்மாள். கண்டது நல்ல கனவுதானே?
1: அப்பா, ஒரு பேரரசன் இரு கரங்களையும் வேகமாக வீசிக்கொண்டு வீரநடை போட்டபடி என் அனுமதியின்றி என் அறையில் புகுந்து.
0: என்ன தைரியம்! பரவாயில்லை, கனவுதானே. அப்புறம்?
1: ஏ மங்கம்மா, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். எப்போது என்னிடம் வரப்போகிறாய்? வருகிறாயா, இல்லை உன்னை கடத்தி கொண்டு போகவா என்றபடி என்னை இருக்க.
0: என்ன, யார் அந்த காமுகன்? ஓஹோ, கனவுதானே. சரி, பேரரசன் என்றாயே, முகம் தெரிந்தவனா அல்லது புதியவனா?
1: முகம் தெரிந்தவர்தான் அப்பா. தாங்களும் அறிந்தவர்தான்.
0: நான் அறிந்தவரா? யாரம்மா அந்த பேரரசர்?
1: அவர் மதுரை மன்னர் சுக்கநாத நாயக்கர்.
0: என்ன ஆச்சரியம்! என் நீண்ட நாள் கனவும் நேற்று நீ கண்ட கனவும் ஒன்றாகவே இருக்கிறதே.
1: என்னப்பா சொல்கிறீர்கள்?
0: ஆம், மன்னர் சொக்கநாதருக்கு ஏற்றவள் நீ என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
1: அப்பா,
0: முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுதான். ஆனால் நீ சகல சௌந்தரியங்களும் நிறைந்தவள். அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம், அழகின் அவதாரம். நீ சேர வேண்டிய இடம் சொக்கநாதரின் அரண்மனை என்று யாரோ என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: அப்பா,
0: இப்போது நீ கண்ட கனவும் என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது.

0: என்ன தற்செயலான ஒரு நிகழ்வா அல்லது தெய்வத்தின் வழிகாட்டலா?
1: அப்பா, எதுவா இருந்தாலும் மறந்துவிட வேண்டியதுதான்.
0: ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்?
1: ஆமாப்பா, நடக்காததை நினைத்து ஏமாறுவதை விட நடப்பதை நினைத்து திருப்தி அடைவதுதான் மேல் என்று நீங்கள் தானே சொல்வீர்கள்.
0: இல்லை அம்மா, இல்லை, இது தெய்வத்தின் கட்டளை. எண்ணெயில் மூழ்கிய திரியை வெளியே எடுத்து விட்டிருக்கிறாய். இனி தீபத்திற்கு ஒளி தர வேண்டியது என் வேலை. அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போய் ஓய்வெடுத்துக் கொடு.

0: தஞ்சை மாமன்னருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களே. விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளும் கிடைத்தனவா?
0: எந்த குறையும் இல்லை அரசே, நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
1: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
0: ஆம் அரசே, நல்ல செய்திதான்.
1: நல்ல செய்தியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான். விவரத்தை சொல்லுங்கள்.
0: நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதுவரை திருமணத்தில் விருப்பமின்றி இருந்தார் எங்கள் அரசர் சொக்கநாதர். தங்கள் குமாரத்தி இளவரசி மோகனாங்கியின் அழகிய தோற்றத்தை ஓவியத்தில் பார்த்த பிறகு இப்போது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
1: என்ன?
0: இளவரசியார் எங்கள் நாட்டின் பேரரசியாக வருவதை எங்கள் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். மதுரை அரசும் தஞ்சையும் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்றுபடும் நன்னாளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன அரசே, சிந்தனையில் அழிந்து விட்டீர்கள்?
1: அமைச்சரே, இந்த விதத்திலாவது சொக்கநாதன் என்னை பணிய வைத்து விடலாம் என்று கனவு காண்கிறானா?
0: அரசே, பொறுமை காக்க வேண்டும். இந்த திருமண பந்தம் நம்மிடையே உள்ள பல மனவேற்றுமைகளுக்கு விடை கொடுத்துவிடும். போர் மேகங்களின் வேகம் கூட தணிந்து விடும்.
1: நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். போரில் பணிய வைக்க முடியாத என்னை திருமணத்தின் மூலம் பணிய வைத்து விடலாம் என்பதுதானே சொக்கநாதனின் திட்டம்.
0: அரசே, தங்களிடமிருந்து இந்த அளவு கோபத்தை நான் எதிர்பார்க்கவில்லை.
1: நடந்ததை மறப்பது மற்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம். அடிபட்ட வலி எனக்குத்தான் தெரியும். என்னை எதிர்த்து போரிட்ட மராட்டிய தளபதி சாக்கோஜிக்கு உதவியவன் சொக்கநாதன். உதவி கேட்ட என்னை புறக்கணித்து விட்டது அல்லாமல் சாக்கோஜிக்கு படைபலம் தந்து உதவியதன் மூலம் என் முதுகில் குத்தியவன் சொக்கநாதன்.
0: அரசே, நடந்ததற்கான காரண காரியங்களை கூறி விவாதிக்க விரும்பவில்லை. முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இது. கனிந்து வரும் வேளையில் சினம் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. தங்கள் அரசுக்கும் இளவரசியார் மோகனாங்கிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர், தகுதி படைத்தவர் எங்கள் அரசர் சொக்கநாதர்.
1: என் மகளை மனம் புரிய எந்த வகையில் தகுதி படைத்தவர் உங்கள் அரசர்?
0: அரசே, தங்கள் பேச்சின் உள் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை.
1: இன்று சொக்கநாதன் மதுரை அரசனாக இருக்கலாம், அரச வம்சமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொக்கநாதனின் முன்னோர்கள் யார்? விஜயநகர மன்னரிடம் அடப்பக்காரனாக கைகட்டி வாய்பொத்தி சேவகம் புரிந்த வம்சம்தானே.
0: அரசே, உண்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாகத்தானே நாடாளும் மன்னர்களாக உயர்ந்திருக்கிறார்கள்.
1: அடித்தளம் அடிமைத்தனம் என்பதுதானே உண்மை.
0: அரசே, எங்கள் மாமன்னர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான். இந்த திருமண உறவும் புதியதல்லவே. இதற்கு முன்னதாகவே தஞ்சை மாமன்னரின் மகளை எங்கள் திருமலை நாயக்க மாமன்னர் மணம் புரியவில்லை.

0: அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்கள் அரசகுமாரி திருமலை நாயக்கரிடம் பட்ட அவமானம் என் மகளுக்கும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
1: அரசி, தாங்கள் ஒரு முடிவோடு பேசுவதாக நான் எண்ணுகிறேன். திருமலை நாயக்கர் காலத்து அவமரியாதைக்கும் எங்கள் மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. மதுரையும் தஞ்சையும் ஒரு மரத்திலிருந்து பிரிந்த கிளைகள். நமக்கிடையே உள்ள பகைமை எதிரிகளின் ஊடுருவலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதை தங்களின் சொந்த பிரச்சனையாக பாராமல் நாட்டின் நலங்கருதி பார்க்க வேண்டும். இருமனம் கலந்ததுதான் திருமணம். எங்கள் மன்னரின் இசைவை நான் தெரிவித்து விட்டேன். இளவரசியாரின் மனதையும் தாங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
0: ஆடு பகை குட்டி உறவாகி விடுமா என்ன? என் கருத்து தான் என் மகளின் கருத்தாகவும் இருக்கும். ஆனாலும் இது பற்றி என் மகளிடம் பேசுகிறேன்.
1: அரசே, தங்கள் குமாரத்தி மீது நீங்கள் கொண்ட பாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நல்ல செய்தியோடு மதுரை செல்ல வழியும் கிடைத்திருக்கிறது. நன்றி அரசே.
0: விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அமைச்சரே.
1: என்ன அரசே?
0: உறங்கி ஓய்வெடுங்கள். கனவுகளுக்கு அங்கு இடம் வேண்டாம்.

0: மாமன்னருக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து அமைச்சர் வேங்கடகிருஷ்ணப்பர் மன்னருக்கு ஒரு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்.
1: கொடு. மாமன்னர் சொக்கநாதருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். தஞ்சையிலிருந்து வேங்கடகிருஷ்ணப்பர் வரையும் நிருபம்.
2: மன்னரிட்ட ஆணைப்படி தஞ்சை அரசர் விஜயராகவ நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். தங்களின் சுமூகமான எதிர்பார்ப்புக்கு மாறாக தஞ்சை மன்னரின் அணுகுமுறை சற்று ஏமாற்றம் தருவதாகவே இருக்கிறது.
1: என்ன?
2: மன்னரின் கோபம் சற்றும் தணியவில்லை, பிடிவாத போக்கும் மாறவில்லை. ஆனாலும் இளவரசி மோகனாங்கியின் விருப்பத்திற்கு மாறாக அரசர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அவர் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மகள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பாசம் நான் தூது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி படைத்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இன்றைய நிலை காய் என்றாலும் அதுவே நாளை கனியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நல்ல செய்தியோடு மன்னரை நேரில் சந்திக்கிறேன்.
1: விஜயராகவா,
3: அழைத்தீர்களாமே? என்னப்பா, வழக்கமான உற்சாகத்தை காணும். தஞ்சை மன்னருக்கு ஏதும் குழப்பமா?
4: ஆம் மோகனா, சற்று குழப்பத்தில் தான் இருக்கிறேன்.
3: ஓ, என்னை பற்றி உங்களுக்கு கவலை வந்துவிட்டது. இன்னும் என்னப்பா குழப்பம்? நான் தான் கிடைத்து விட்டேனே.
4: நீ கிடைத்து விட்டாய். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அல்லவா?
3: அப்பா, எதை பற்றி சொல்கிறீர்கள்?
4: உன் திருமணத்தை பற்றி சொல்லுகிறேன்.
3: அதற்கென்னப்பா இப்போது அவசரம்?
4: ஆண்டவன் உனக்கு அழகை அள்ளி தந்திருக்கிறார். ஆளும் அரசர்கள் சும்மா இருப்பார்களா? தூது அனுப்புகிறார்கள்.
3: நீங்கள் சொல்வதை பார்த்தால் மதுரையிலிருந்து வந்த தூதுவர்?
4: உன் கணிப்பு சரிதான். சொக்கநாத நாயக்கருக்கு நீ வேண்டுமா? என்னம்மா அமைதி காக்கிறாய்? எனக்கு தெரியும், என் எதிரியை நீயும் எதிரியாகத்தான் நினைப்பாய்.
3: அப்பா!
4: ஆனாலும் மகளே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதை திறந்து பதில் சொல்லலாம்.
3: அப்பா,

0: இது நான் எதிர்பார்த்ததுதான்.
1: என்னம்மா சொல்கிறாய்?
0: ஆமாப்பா, பசிப்பிணி போக்க தாங்கள் ஒரு யாகம் நடத்தினீர்களே. பொன்னால் பசு உருவம் செய்து அதன் வயிற்றினுள் அமர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களை ஓதி பிறகு வெளியே வந்து எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து அதன் நினைவாக நம் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு ரத ஊர்வலம் நடத்தினோமே.
1: ஆமாம், அரசன் பசுவின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்தால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கும் என்று வேத விற்பனர்கள் கூறிய அறிவுரையின்படி செய்தேன்.
0: அந்த ஊர்வலத்தில் ஒரு தனி ரதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மண்டபத்தின் தூண் அருகே ஒரு எளியவரை போல் உடையணிந்து மதுரை மன்னர் சொக்கநாதர் வைத்த கண் வாங்காது என்னையே பார்த்து கொண்டிருந்தார்.
1: என்னம்மா சொல்கிறாய்? சொக்கநாதனாவது இங்கே வருவதாவது? அப்படியே இருந்தாலும் அவன் தான் சொக்கநாதன் என்று உனக்கு எப்படி தெரியும்?
0: அருகில் இருந்த என் தோழி மதுரையை சேர்ந்தவள். அவள்தான் அடையாளம் காட்டினாள். அவரை பார்த்ததும் நானும் சற்று தடுமாறிவிட்டேன்.
1: என்ன?
0: அன்றிலிருந்து அவர் நினைவு இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான் உண்மை.
1: என் பல தோல்விகளுக்கு காரணமானவன் சொக்கநாதன். நான் முதல் எதிரியாக நினைப்பதும் அவனைத்தான். உன் மனதில் அவன் ஒரு பகைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த உருவத்தில் இருந்தாலும் என் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
0: அப்பா, எதிரி எப்போதும் எதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா? எதிர்த்து நிற்கும் போது பகைவனாக இருக்கட்டும், நெருங்கி வரும்போது உற்றவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லையே.
1: தவறுதான். என் விருப்பத்திற்கு மாறாக நீ பேசிக் கொண்டிருப்பதும் தவறுதான்.
0: நான் தவறு செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை. அப்பா, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் தவறமாட்டேன் அப்பா.
1: மகளே.
2: அரசே, வணங்குகிறேன். லிங்கமநாயக்கரும் அவர் மகள் மங்கம்மாளும் தங்களை காண விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கின்றனர்.
1: மோகனா, நீ சென்று அவர்களை கவனித்துக் கொள். நானும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுகிறேன்.

0: மங்கம்மா.
1: மோகனா
0: வா, மங்கம்மா வா. உன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நானும் தான். திடீர் என்று அப்பா என்னிடம், நாம் உடனே தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறோம், புறப்பட தயாராயிரு என்று சொன்னவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை.
0: உன்னை பற்றி அப்பாவிடம் சொன்னதிலிருந்து அவரும் உன்னை காணும் ஆவலில் இருக்கிறார்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது இளவரசி. தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா?
0: என்ன இது மங்கம்மா, இளவரசி, தாங்கள், பொங்கல் என்று. மங்கம்மா, நான் என்றும் உனக்கு மோகனாகிதான். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமே.
1: இருந்தாலும்
0: இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன் உயிர் தோழிதான். மரியாதை கொடுத்து உயிரை எடுத்து விடாதே. மங்கம்மா, சற்று முன் வரை நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் மனம் சற்று தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரசகுமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரசகுமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்லாலானது என்றா நினைக்கிறாய்? அதிக குழப்பங்களே மேல்மட்டத்தில் தானே.
1: மோகனா, குழப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: அது எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சின்ன வாக்குவாதம்.
1: அப்படியானால் விருந்தாளியாக நான் வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, நீ வந்த நேரம்தான் சரி. காயத்திற்கு மருந்து போல.
1: அப்படியானால் நான் உன் விருந்தாளி இல்லை,
0: பிறகு
1: மருந்தாளி.
0: மங்கம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது.
1: அப்படியா, ஏன்?
0: விகல்பமில்லாத உன் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, கள்ளம் கபடமற்ற உன்னுடைய சிரிப்பு, அதே நேரத்தில் சீறிப்பாயும் சிங்கத்தின் போர்குணம், வட்டமிடும் வானத்துப்பறவை.

0: கடவை போல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம்.
1: ஓ,
0: மனதை விட்டு சொல்கிறேன் மங்கம்மா, உன்னை அடையப் போகும் மணாளன் மிகவும் கொடுத்து வைத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் இன்னும் தெரியவில்லை.
1: மோகனா, ஆனால் எனக்கு தெரியும்.
0: ஓ, காதல் வயப்பட்டு விட்டாய் என்று சொல்.
1: மோகனா, இது ஒருதலை காதல்.
0: அது வேறா. ஆனால் என்ன மங்கம்மா, உன் மனதை திருடிய அந்த மன்மதன் யார் என்று சொல். என் தந்தையிடம் சொல்லி நானே அவனை இழுத்து வந்து உன் கழுத்தில் மாலையிடச் செய்கிறேன்.
1: மோகனா, அவரை அடைவது அத்துணை சுலபமல்ல.
0: அப்படியா? ஏன், உன் அவர் இந்த பூமியில் தானே இருக்கிறார்? பிறகென்ன, என் உயிர் தோழிக்காக நான் எத்தனை தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்து உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
1: மோகனா, வானத்து நிலவை கையில் ஏந்த முடியுமா?
0: முடியாது.
1: என்னை பொறுத்தவரை அவர் வானத்து நிலவு.
0: மங்கம்மா, என்னை அருகில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை இழந்து பேசுவதை முதலில் நிறுத்து. இதோ பார், அவர் பெயர், ஊர், அனைத்து விவரங்களையும் சொல். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: மோகனா, மோகனா, அவர் அவர் அவர் ஊர் மதுரை. பெயர் பெயர் சொக்கநாதர்.
0: மதுரை சொக்கநாதரா? நீ யாரை சொல்கிறாய்?
1: ஆம் மோகனா, மதுரை மாமன்னர் சொக்கநாத நாயக்கரைத்தான் சொல்கிறேன்.
0: மங்கம்மா,
1: பார்த்தாயா, பெயரை சொன்னவுடன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாய். இது நிறைவேறாது என்பது இப்போதாவது தெரிகிறதா?
0: மங்கம்மா, நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? இதுதான் நடக்கும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். மங்கம்மா, நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன் மனதில் இருப்பவனே உனக்கு மாலையிடுவான்.
1: மோகனா,
0: இந்த மோகனாங்கியின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை.
1: மோகனா.

0: மோகனாங்கி.
1: அப்பா.
0: என்னம்மா இது? உவப்பும் உற்சாகமும் பொங்கி வழியும் இந்த மன்னர் விஜயராகவன் மகளின் முகம் இன்று களையிழந்து இருள் பொழிந்து காணப்படுகிறதே. ஒரு வகையில் உன் முகவாட்டத்திற்கு நானே காரணமாகிவிட்டேனா மோகனாங்கி? என் மீது உனக்கு கோபம் தானே?
1: இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை. நான் கேட்டது எதையும் தர மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே தங்களிடமிருந்து பெற்றதுதான் அதிகம். அப்பா, உங்கள் உணர்வுகளை நான் மதிக்க பழகிவிட்டேன். பின் கோபத்திற்கு இடமேது?
0: உண்மைதான் மகளே, என் உணர்வுகளை நீ மதிப்பது போல் உன் உணர்வுகளையும் நான் மதித்திருக்க வேண்டும். என் கோபம், என் பிடிவாதம், சுயநலம் என்னையும் தாண்டி உன்னை பாதிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோகன். நான் தவறிழைத்து விட்டேன்.
1: அப்பா,
0: என்னை மாற்றிக்கொள்வது என்ற முடிவுக்கு நான் இப்பொழுது வந்து விட்டேன். இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து பேசுகிறேன்.
1: அதற்கு அவசியமே இல்லை அப்பா. நான் மதுரை மன்னரை மறக்க முடிவெடுத்து விட்டேன்.
0: மகளே, என்னால் தானே இந்த முடிவு?
1: இல்லை அப்பா, இதுதான் நடக்கும் என்று விதி முடிவெடுத்து விட்டால் மனிதனின் மதி கூட தரிகிட்டு போகும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே. அந்த விதி எடுத்த முடிவு?
0: விதி எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, என் மனம் இப்போதுதான் அம்மா அமைதி அடைந்திருக்கிறது. அந்த சொக்கநாதனிடம் மண்டியிட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கலங்கி நின்றேன். மோகனாங்கியாய் முடிவு எடுக்காமல் என் மகளாய் நீ எடுத்த முடிவு என் தன்மானத்தை காப்பாற்றிவிட்டது. எனக்கு ஏற்பட இருந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விட்டது. சொக்கநாதன் வைத்த குறி தப்பிவிட்டது. இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து

0: கங்கையோடு வந்த வழி பார்த்து போ என்று சொல்லிவிடுகிறேன். யார் அங்கே?
1: அரசே, வணங்குகிறேன்.
0: விருந்தனர் மாளிகையில் தங்கியிருக்கும் மதுரை அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை உடனே அழைத்து வா.
1: அரசே, மதுரை அமைச்சர் விருந்தினர் மாளிகையை காலி செய்துவிட்டு மதுரைக்கு சென்று விட்டாராம். அந்த தகவல் இப்போதுதான் வந்தது.
0: என்ன ஆணவம்! என்னிடம் கூட தெரிவிக்காமல் சென்று விட்டான்.
2: தன்மானம் என்பது நமக்கு மட்டும்தானா? மற்றவர்களுக்கும் உண்டு அப்பா.
0: மோகனா,

0: மதுரை மாமன்னர் சொக்கநாதருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன, இனிய செய்தியோடு தானே வந்திருக்கிறீர்கள்?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, என்னால் தங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர முடியவில்லை.
1: என்ன சொல்கிறார் விஜயராகவ நாயக்கர்?
0: மன்னா, தங்கள் மீது தனியாத கோபத்தில் இருக்கிறார் தஞ்சை மன்னர்.
1: யார் மீது யார் கோபம் கொள்வது? இவர் மதுரைக்கு இழைத்த தீங்குகள் அனைத்தையும் மறந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தூதுவிட்ட என்னிடம் என்ன குறை காணுகிறார் தஞ்சை மன்னர்?
0: மன்னா, விஜயநகர மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் சமமான தகுதி படைத்தவர் இல்லையாம்.
1: தகுதி இல்லை என்றால்?
0: விஜயநகர அரசர்களிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்த அடிமை வம்சத்திலிருந்து வந்தவராம் தாங்கள். அடப்பக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் வாரிசுக்கு தன் பெண்ணை கொடுப்பது அவமானம் என்கிறார்.
1: சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் விஜயராகவர். ஏன், என் பாட்டனார் திருமலை நாயக்கருக்கு பெண் கொடுத்த போது இந்த அவமானம் கண்ணில் படவில்லையா?
0: அதற்கும் ஒரு கதை சொல்கிறார். திருமலை நாயக்கர் மன்னர் தஞ்சை அரசியை கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டாராம்.
1: ஓ, வீணர்கள் பரப்பிய கட்டுக்கதையை நம்மிடமே அவிழ்த்து விடுகிறாரா விஜயராகவர்?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் மீது தாங்கள் கொண்ட காதலை கொச்சைப்படுத்தி தஞ்சை மன்னர் தங்களை பழிவாங்க பயன்படுத்திக் கொண்டதாகவே நான் நினைக்கிறேன். மன்னா, தாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் தஞ்சை மன்னர். கேடு வரும்போது சிந்தனையும் தடுமாறும் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள் மன்னா.
1: மறப்பதா? என்னையும் என் முன்னோர்களையும் இழித்தும் பழித்தும் பேசியவனை மறப்பதா? பெண் பித்தனாக இந்த சொக்கநாதனை எண்ணி எள்ளி நகையாடியவனை மறப்பதா? சொந்த நாட்டு மக்கள் சோற்றுக்கு வழியின்றி தவிப்பதை மறந்தவனை மறப்பதா? அமைச்சரே,
0: மன்னா,
1: என்னையும் என் நாட்டு மக்களையும் அவமானப்படுத்திய விஜயராகவ நாயக்கர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றே நம் படை அணிவகுக்கட்டும். நாம் யார், நம் சக்தி என்ன என்பதை தஞ்சை மன்னன் புரிந்து கொள்ளட்டும். நானே தலைமை ஏற்று தஞ்சை நோக்கி புறப்படுகிறேன். புறப்படுங்கள் சேனையோடு. என்னை ஆட்கொண்ட தெய்வம் மதுரை மீனாட்சி மீது ஆணை.

0: அமைச்சர் வெங்கடகிருஷ்ணப்பரே.
1: மன்னா,
0: நாளைய போருக்கான வியூகம் என்ன?
2: அரசே, அரசே.
0: என்ன?
2: ஒரு பெண் உளவாளியை பிடித்திருக்கிறோம்.
0: என்ன, போர் முனையில் பெண் உளவாளியா?
2: துணியால் முக

0: முகத்தை மறைத்தபடி கையில் கத்தியோடு தாங்கள் தங்கியிருக்கும் இந்த பாசறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். கையும் களவுமாய் பிடித்து விட்டோம். அரசே, அவளை இங்கே அழைத்து வர தங்களின் அனுமதி வேண்டும்.
1: அழைத்து வாருங்கள். பெண்ணே, யார் நீ? அச்சுறுத்தும் இந்த போர்ச்சூழலில் தனியொருத்தியாக வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்?
2: தாங்கள்தான்.
1: நானா? என் காவலர்கள் கணித்தது சரிதான். நீ என்னைத்தான் குறிவைத்து வந்திருக்கிறாய். உனக்கு நான் வேண்டுமா அல்லது என் உடைமைகள் வேண்டுமா?
2: உயிர் பிச்சை வேண்டும்.
1: போர் முனையில் உயிர் பிச்சையா? ஆராய் ஓடும் செங்குருதி, மரண ஓலங்கள், பகை தீர்க்கும் ஓங்காரக் குரல்கள், எங்கும் உயிரற்ற உடல்கள். இந்த யுத்த பூமியில் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். பெண்ணே, உனக்கே இது வேடிக்கையாக தோன்றவில்லை?
2: சிதைந்து போன சடலங்கள், மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்ட இரத்த வாடை, யாருக்காகவோ போரிட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யும் வீர மறவர்களின் அவலக் குரல்கள், இவையெல்லாம் தங்களுக்கு மட்டும் வேடிக்கையாக தெரிகிறதா?
1: பெண்ணே, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
2: தெரியும். மதுரை மண்டலத்தின் ஏகபோக அதிபதி, ஆட்சி அதிகாரத்தை கையில் ஏந்தி கோலோச்சும் மாமன்னர் சொக்கநாத நாயக்கர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: என்னிடமே இத்தனை துணிச்சலாக பேசும் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. யார் நீ? முதலில் முகத்தை மூடியிருக்கும் முகத்திரையை அகற்றிவிட்டு பேசு. நீ இளவரசி மோகனாங்கிதானே? ஆமாம், உன் அரண்மனை அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்?
2: தஞ்சை எல்லையில் இருக்கும் இந்த போர்முனை பகுதிக்கும் அந்த புறத்திற்கும் ரகசிய வழி உண்டு.
1: இருக்கட்டும், அதற்காக ஆபத்து நிறைந்த இந்த போர்ச்சூழலில் தனித்து நீ இங்கு வந்திருப்பது சரியான செயல் அல்ல. மரணத்தை விலைக்கு வாங்குவதைப் போன்றது. விவேகமற்ற இந்த செயல் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
2: நான் வெளியேறுவது இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த போரை துவங்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன்.
1: என்ன சொல்கிறாய்?
2: இந்த மோகனாங்கியை பெண் கேட்டு வந்த ஆரம்பம்தான் இன்று இந்த போரில் வந்து முடிந்திருக்கிறது. இதோ நானே இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் விரும்பிய மோகனாங்கி தங்கள் முன் நிற்கிறேன். முதலில் போரை நிறுத்துங்கள்.
1: தவறிழைத்து விட்டாய் மோகனாங்கி. பெண் கேட்ட படலம் வஞ்சம் தீர்க்கும் அவலம் அல்ல. நட்புறவினை புதுப்பித்துக் கொள்ளவில்லை உன் தந்தை. பெண் மறுப்போடு நிறுத்திக் கொண்டிருந்தால் என் வழி பார்த்துக் கொண்டிருப்பேன். அதையும் தாண்டி என் தன்மானத்தை சீண்டி என்னையும் என் வம்ச வழியையும் அற்ப பதராக எண்ணி அவமானப்படுத்தி விட்டார் தஞ்சை மன்னர். இன்று நடக்கும் யுத்தம் உன்னிமித்தம் அல்ல, என் மீது உமிழப்பட்ட எச்சில் கரையை துடைக்கும் சபதம். இதில் உன் பங்கு எங்கே இருக்கிறது? வீண் சிந்தனைக்கு இடம் தராமல் முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
2: அரசே, என்னை வெளியேற்றுவதில் தாங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. என் தந்தையின் செயல்களுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் அரசே, போதும் வீழ்ந்த உயிர்கள். இருப்பவைகளையாவது விட்டு வையுங்கள் அரசே. அரசே, தாங்கள் எத்தனை விளக்கங்களை எடுத்து வைத்தாலும் இந்த போரின் முளை குறித்து நான் தான். என் பொருட்டு நிகழும் எந்த இழப்புகளும் என் இதயத்தை வாட்டி வதைக்கவே செய்யும். இனியும் என் இதயம் தாங்காது.

0: நிறுத்துங்கள் அரசே, போதும் மனித வேட்டை, போரை நிறுத்துங்கள், போதும் அரசே, போதும்.
1: எழுந்திரு மோகனாங்கி, எழுந்திரு. என்னை ஒரு நர வேட்டைக்காரனாகவே நினைத்து விட்டாய். இல்லை, மனித மனங்களை என் வசப்படுத்தவே விரும்புகிறவன் நான். உன் இளகிய மனம் ஏன் உன் தந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது? பகையை தேடி அலைவதற்காக நாம் பிறப்பெடுத்தோம்? கூடும் உறவுக்காக தேடி வந்த என்னை புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் நலமாக முடிந்திருக்கும். கைமீறி காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு உன் கூக்குரலால் நடக்கப் போவது என்ன? ஆனாலும் உன் மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறேன், நிறுத்துகிறேன், உடனே போரை நிறுத்துகிறேன்.
0: நன்றி அரசே, நன்றி. உங்கள் எதிரியின் மகள் என்று தெரிந்தும் மனமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி.
1: மோகனாங்கி, இப்போதும் கூட உன் தந்தையை நான் எதிரியாக நினைக்கவில்லை. நான் போர் தொடுத்தது உன் தந்தையின் வெற்றியை தோற்கடிப்பதற்காக அல்ல, என்னை தீண்டிய தோல்வியை தோற்கடிப்பதற்காகத்தான். உன்னை போன்ற ஒரு நல்மகளை பெற்றவரை நான் புறக்கணிக்க முடியுமா? மோகனா, உன் மேன்மையான இதயத்தை போற்றுகிறேன். உயிரை துச்சமாக மதித்து எதிரியின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து போர் வீரர்களுக்காக உயிர்ப்பிச்சை கேட்ட பெண்ணே, உன்னை அடைய முடியாத நான் உண்மையில் துர்பாகியசாலி.
2: காலம் கடந்த வார்த்தைகளால் என்ன பயன்? ஆனாலும் தங்களுக்காக ஒரு பாக்கியசாலி காத்திருக்கிறாள்.
1: என்ன சொல்கிறாய் மோகனா?
2: ஆமரசே, தங்களுக்கு மிகவும் பொருத்தமானவள். அழகு, அறிவு, வீரம், பண்பு, இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னால் இழந்த தங்கள் அமைதியின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அவள்தான்.
1: அப்படியா? யார் அந்த பெண்?
2: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
2: தங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது அரசே. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற கோரிக்கை வைக்கும் இவள் பைத்தியக்காரியா என்றுதானே பார்க்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது கூட சரியாக இருக்கலாம். நாளை அரண்மனையை எட்டியவுடன் ஒரு செய்தி தங்களுக்கு வந்து சேரும். தாங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் போகிறேன், நான் போகிறேன் அரசே, போகிறேன்.

0: அமைச்சரே,
1: மன்னா,
0: உங்களைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். போரை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? நமது படைகள் திரும்பிவிட்டனவா?
1: மன்னா, போர் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் படைவீரர்களை திரும்பப் பெறவில்லை.
0: ஏன்
1: மன்னா? ஒரு துன்பகரமான செய்தி.
0: என்ன?
1: தங்கள் உத்தரவு எங்களுக்கு கிடைத்த சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மன்னர் விஜயராகவர் நமது படைத்தளபதி அழகிரி நாயக்கரால் கொல்லப்பட்டு விட்டார்.
0: என்ன, விஜயராகவர் இறந்து விட்டாரா?
1: ஆம் மன்னா, நாங்களும் அவரை சரணடைந்து விடும்படி பலமுறை எச்சரித்தோம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக போராடி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டு விட்டார்.
0: மாமன்னர் விஜயராகவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேற என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டேனோ அந்த

0: நோக்கமே நிறைவேறாமல் போய்விட்டது.
1: அது மட்டுமல்ல மன்னா, இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை மன்னா.
0: அமைச்சரே, நம் படை வீரர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லையே.
1: இல்லை மன்னா, தன் முடிவை நன்கு அறிந்து கொண்ட தஞ்சை மன்னர் தனக்கு பிறகு தன் அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்று.
0: கூடாது என்று?
1: அரண்மனை அந்த புறத்தையே தீக்கிரையாக்கிவிட்டார்.
0: என்ன?
1: வெடிபொருட்களால் நிரப்பி அந்த புறம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மன்னா.
0: ஐயோ,
1: பெண்கள் யாரும் தப்பவில்லை.
0: அப்படியானால் மோகனாங்கி?
1: மன்னா, இளவரசி யாரும் கொடிய தீயில் கருகிவிட்டார்.
0: மோகனா, மோகனா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! நேற்று இரவு இதே இடத்தில் என்னிடம் கதறி அழுது போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று மன்றாடினாளே மோகனாங்கி, மோகனாங்கி. போதும், நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பலாகிவிட்டதா? இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னாளே, அது அவள் உயிரை சேர்த்து இல்லையா? மனித உயிர்களை காக்க வேண்டிய மன்னர் பதவி மயானங்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறது?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கி தங்களை சந்தித்தாரா?
0: ஆம், ஆம். ஆனால் சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? தவறிழைத்து விட்டேன், மன்னிக்க முடியாத தவறிழைத்து விட்டேன்.
1: இல்லை மன்னா, நடந்தவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தஞ்சை மன்னர்தான். இதில் தாங்கள் மனம் வருந்த ஏதுமில்லை என்பதே என் தாழ்மையான அபிப்பிராயம்.
0: உண்மைதான். என் மன வருத்தத்தால் விழுந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் எழவா போகிறது?
1: மன்னா, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து விடலாம்.
0: இல்லை, மோகனாங்கி என்ற அழகிய மலரை பொசுக்கி சாம்பலாக்கிய அந்த அரண்மனையில் என் காலை பதிக்க நான் விரும்பவில்லை. வந்த வேலை முடிந்தது. படை வீரர்களை மதுரைக்கு திருப்புங்கள்.
1: உத்தரவு மன்னா.
0: அமைச்சரே.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: தங்களிடம் தனிப்பட்ட சில விஷயங்கள் பேச வேண்டும்.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: மங்கம்மாள் என்ற பெண்ணை தாங்கள் அறிவீர்களா?
1: அரசு, இது பற்றி நானே தங்களிடம் பேச நினைத்தேன்.
0: அப்படியா? ஆமாம். மோகனாங்கிக்கும் மங்கம்மாளுக்கும் என்ன தொடர்பு?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் உயிரையும் கற்பையும் கள்வர்களிடமிருந்து காப்பாற்றியவர் சாகச மங்கை மங்கம்மாள்.
0: ஓ, அந்த பெண் அத்துணை வீரம் படைத்தவளா?
1: ஆம் மன்னா, இளவரசிக்கு இணையான அழகு மங்கை. சகல போர்பயிற்சிகளும் கற்றுத் தேர்ந்தவர். எல்லா நற்குணங்களும் கொண்ட பணிவான பெண்.
0: ஆமாம், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்?
1: மங்கம்மாள் தங்களின் முன்னாள் தளபதி லிங்கமன் நாயக்கரின் புதல்வி மன்னா. என் மனதில் பட்டதை சொல்ல விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: சொல்லுங்கள்
1: மன்னா. இளவரசி மோகனாங்கியின் இடத்தை மங்கம்மாவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. குழப்பமும் வேதனையுமான இந்த தருணத்தில் தங்களுக்கு ஒரு துணை நிச்சயமாக தேவை. தங்களின் நலனையும் இந்த நாட்டின் எதிர்கால நலனையும் கருதி தாங்கள் லிங்கமனின் புதல்வியை அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: யாருக்கு யார் என்பதை விதி முடிவு செய்த பிறகு நான் மாற்றுக் கருத்தா சொல்ல முடியும்?

0: நான் சம்மதிக்கிறேன். ஆவண செய்யுங்கள்.
1: உத்தரவு மன்னா, உத்தரவு.
0: அமைச்சரே, இது என் உத்தரவு அல்ல, மோகனாங்கியின் உத்தரவு. என் பொருட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த தியாக மங்கையின் ஆன்மா சாந்தியடைய நான் எடுத்த முடிவு. கசப்பான அனுபவங்களை மறந்து ஒரு இனிய உதயம் புறப்பட இந்த திருமணம் வழிவகுக்கட்டும். நாயக்க மகாதேவி மங்கம்மாளை வரவேற்க மன்னன் சொக்கநாதன் காத்திருக்கிறார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் எஸ் ராஜகுமார் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர், வி விஸ்வேஸ்வரன் அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர், பி நடராஜன் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. அமைப்பில் உதவி லக்ஷ்மி பாஸ்கரன். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மேடை நாடக பாடல் ஒன்று கேட்டீர்கள். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி

0: வந்திருப்பது குட்டீஸ் நேரம். இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்க வந்திருக்காரு பி எஸ் சச்சிதானந்த்.
1: இயற்கை ஒரு கண்ணாடி. நாம் நகைத்தால் நம்மை பார்த்து நகைக்கும். நாம் அதை பகைத்தால் நம்மை பகைத்து புதைத்து விடும். இயற்கையோடு இணைந்து ரசித்து வாழ்வதுதானே சுகமான வாழ்க்கை. வெள்ளிப்பனி மலையாய் புல்மி

0: Anand.
1: இயற்கை ஒரு கண்ணாடி. நாம் நகைத்தால் நம்மை பார்த்து நகைக்கும். நாம் அதை பகைத்தால் நம்மை பகைத்து புதைத்து விடும். இயற்கையோடு இணைந்து ரசித்து வாழ்வதுதானே சுகமான வாழ்க்கை. வெள்ளிப்பனி மலையாய், புல் மீது தூங்கும் பனி துளியாய், செல்லமாய் துள்ளி விளையாடும் அருவியாய், மெல்ல நடைபோடும் நதியாய், சுகமாய் தாளாட்டும் தென்றலாய், நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருப்பது எது? இயற்கைதானே. மரங்களும் மலரும் இயற்கை நமக்கு தந்த பரிசுதானே. நாம் சாப்பிடும் உணவு, உடுத்தும் உடை, இருக்கும் வீடு, இப்படி எல்லாமே இயற்கை தந்ததுதானே. அதையெல்லாம் வாங்கி அனுபவிக்கும் நமக்கு அந்த இயற்கையை சிதையாமல் பாதுகாக்கவும் தெரிய வேண்டும் தானே. நம் கண்ணில் தெரியும் வானம் எத்தனையோ அழகு, அத்தனை ஆச்சரியங்களும் அதற்குள் இருக்கின்றன. பூமி தாய்க்கு இயற்கை தந்த அற்புதமான தலை கிரீடம் அந்த வானம்தான். குளிரும் நிலவும், சுடும் சூரியனும், கண் சிமிட்டும் நட்சத்திரமும், நகர்ந்து செல்லும் மேக கூட்டமும் பார்க்க ரசிக்க மட்டுமா? இல்லை இல்லை, அதன் தன்மை கெடாமல் பாதுகாப்பது நம் கடமைதானே. அப்படி நாம் பாதுகாக்க வேண்டிய பட்டியலில் மிக முக்கியமான ஒன்று ஓசோன் மண்டலம். மார்கழி மாதம் என்ற உடனே நம் அனைவரின் நினைவிற்கு வருவது மார்கழி மாதத்தின் கோலங்கள். மார்கழி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது, அதுதான் ஓசோன் எனும் பாதுகாப்பு பெட்டகம். இது பூமியின் வளிமண்டலத்தை சுற்றியிருக்கும் மிக மெல்லிய படலமாகும். இந்த ஓசோன் படலமே நம்மை சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்திற்கும் ஓசோன் படலத்திற்கும் என்னதான் தொடர்பு? இந்த ஓசோன் படலமானது மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் வளிமண்டலத்திற்கு மிக அருகில் அதிகமாக சூழ்ந்துள்ளது. பூமியை சுற்றி காணப்படும் வளிமண்டல அடுக்குகள் ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அதிக அளவு ஓசோன் படலமானது ஸ்டாட்டோஸ்பியரில் உள்ளது. O3 என்று சொல்லப்படும் இந்த ஓசோன் 3 ஆக்சிஜன் அணுக்களினால் ஆன ஒரு மூலக்கூறு ஆகும். பூமியின் பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 6 மைல்களிலிருந்து 31 மைல்கள் வரை பரவியுள்ளது. ஓசோன் படல சிதைவு பற்றிய பயம் 1974 வரை ஏற்படவே இல்லை. ஷர்வுட் மற்றும் மரியோ மோலினா இவர்கள் இருவரும் 1974 ஸ்டாட்டோஸ்பியர் என்ற பூமியின் அடுக்கில் அதிக ஆற்றல் கொண்ட போட்டான்கள் குளோரோபுளோரோ கார்பன் எனப்படும் வேதிப்பொருட்களால் O3 எனப்படும் ஓசோனை சிதைவடைய செய்யும் என்று கண்டுபிடித்தார்கள். அதுவரை நமக்கு ஓசோன் படல சிதைவு பற்றிய பயமே இருந்ததில்லை. 1985 முதல் 1988 வரை அறிவியலாளர்கள் தென்துருவத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டு ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட சிதைவு பற்றி கண்டறிந்தார்கள். ஆனால் இந்த ஓசோன் படல சிதைவு 1970களின் தொடக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னெடுப்பால் 1989 மிக முக்கிய ஒப்பந்தமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றாடம் உபயோகிக்கின்ற ஏசி மற்றும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் குளோரோபுளோரோ கார்பன் மற்றும் பசுமையில்லா வாயுக்கள் எனப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்றவற்றினால் ஓசோன் படலம் சிதைவடைகிறது. வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளின் புகை மற்றும் தேவையற்ற பொருட்களை மண்ணிலிட்டு எரிக்கும் போது வெளிவரும் புகை, இவற்றிலிருந்து பசுமையில்லா வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இது ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளன. இந்த ஓட்டையின் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் படல சிதைவே காரணம் என்று அறிவியல் தரவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றுக்கு தீர்வுதான் என்ன? தீபாவளி, திருவிழா, திருமணம் போன்ற விழாக்களில் வெடிக்கும் பட்டாசுகளிலிருந்து வெளியேறும் புகை பூமியினை சூழ்ந்திருக்கும் வளிமண்டலத்தினை சிதைவடைய செய்கின்றது. இதை தடுக்க மரங்களிலிருந்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவருகின்ற ஆக்சிஜன் பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரங்களை பாதுகாக்கவும் வளர்க்கவும் செய்ய வேண்டும். இயற்கை

0: நேசித்தால் ஓசோனை பாதுகாக்கலாம். அதிலிருந்து வருங்கால தலைமுறையையும் பாதுகாக்க முடியும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசியத்திற்கும் அவசரத்திற்கும் மட்டுமே கார், மோட்டார் பைக் போன்றவற்றை எடுக்கலாம். முடிந்தவரை சைக்கிளோ நடைப்பயணமோ பழகி கொள்ளலாம். ஒரு வீட்டில் அறைக்கு அறை ஏர் கூலர் வசதி என்பது நம் வசதிக்கு வேண்டுமானால் தகுதியானதாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து வரும் CFC எனும் வாயு ஓசோனை பாதிக்கும் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் வெறும் மின்விசிறி காற்றிலேயே நிம்மதியாக தூங்கலாம். புகை நமக்கு பகை. நமக்கு என்றால் நம் உடலுக்கு மட்டுமல்ல, எட்டாத உயரத்தில் இருக்கும் அந்த ஓசோனுக்கும் அது பகைதான். மெல்லிய பஞ்சு போன்ற ஓசோன் மண்டலத்திற்குள் சிறு சிறு துளை விழுந்தாலே அதன் தாக்கத்தை இந்த நிலப்பரப்பினால் தாங்க முடியாது. அதை மனதில் கொண்டு நாம் செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது. வீட்டுக்கு ஒரு மரமும் முடிந்தவரை மாடியிலாவது காய்கறி தோட்டமும் பசுமை பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளலாம். என் பூமி, என் வானம், என் பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும். கர்ணனின் கவச குண்டலம் போன்ற பூமியின் கவசமான ஓசோன் படலத்தை சிதைவுறாமல் பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு ஓசோன் கவசத்தை பரிசளித்திடுவோம். இயற்கையை நேசித்திடுவோம்.
1: இதுவரை இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்கினார் PS சச்சிதானந்த். நமக்காக பாடல்கள் பாட வந்திருக்காங்க விஸ்ருதா, கே ஐயர்.
2: பாடல் பழமோ பழமோ பழம், ராகம் கௌரி மனோகரி, தாளம் ஆதி. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்,

0: இதுவரை நமக்காக பாடல்கள் பாடினார் விஸ்ருதா கே ஐயர். நமக்காக நீதி கதை வழங்க வந்திருக்காங்க எம் லக்ஷயா.
1: இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த உடல் நலத்தை மீண்டும் பெறலாம், ஆனால் இழந்த நேரத்தை மட்டும் எந்த காலத்திலும் திரும்ப பெற முடியாது. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று கேட்போம். ஒரு கிராமத்தில் அருண், பாலா என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தார்கள். அவர்கள் இருவரும் புத்திசாலிகள்தான், ஆனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அருண் நேரத்தை மிகவும் மதிப்பான். தினமும் காலையில் நேரத்திற்கு எழுந்து பள்ளிக்கு செல்ல தயாராவான். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டு பாடங்களை அன்றே செய்து முடித்து விடுவான். எந்த வேலையும் தள்ளி போட மாட்டான். மறுபுறம் பாலா மிகவும் நல்லவன். ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவனிடம் இருந்தது. இன்னும் நேரம் இருக்கிறது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எல்லா வேலைகளையும் ஒத்தி போடுவான். வீட்டு பாடம் செய்ய வேண்டுமா? நாளைக்கு செய்வேன். பாடங்களை படிக்க வேண்டுமா? பிறகு படித்து கொள்ளலாம். இப்படியே நாட்கள் கடந்தன. காலாண்டு தேர்வு வந்தது. அருண்

0: அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் தினமும் சிறிது சிறிதாக படித்திருந்தான். ஆனால் பாலா மிகவும் பதட்டமடைந்தான். ஒரே இரவில் எல்லா பாடங்களையும் படிக்க முயன்றான். இரவு முழுவதும் விழித்திருந்ததாலும் எதுவும் மனதில் பதியவில்லை. தேர்வு முடிந்தது. சில நாட்களில் முடிவுகளும் வெளியானது. அருண் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். ஆனால் பாலாவால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியவில்லை. அடுத்த நாள் தனது வகுப்பு ஆசிரியரிடம் சென்று, "சார், நான் என்ன தவறு செய்தேன்?" என்று கேட்டான். ஆசிரியர் சிரித்தபடி மேசையின் மேலிருந்த காலியான கண்ணாடி ஜாடியை எடுத்தார். அதில் முதலில் சில பெரிய கற்களை போட்டார். பிறகு சிறிய கற்களை போட்டார். அதன் பிறகு மணலையும் ஊற்றினார். அனைத்தும் அந்த ஜாடிக்குள் அழகாக அடங்கிவிட்டன. பாலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆசிரியர் புன்னகையுடன் கேட்டார், "இதிலிருந்து என்ன புரிகிறது?" பாலா அமைதியாக நின்றான். அப்போது ஆசிரியர் கூறினார், "வாழ்க்கையும் இந்த ஜாடியை போன்றுதான். முதலில் முக்கியமான வேலைகளை செய்து முடித்துவிட்டால் பிறகு மற்ற வேலைகளுக்கும் நேரம் கிடைக்கும். ஆனால் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டால் பின்னர் அவற்றை சரியாக செய்து முடிக்க முடியாது." பாலா தனது தவறை உணர்ந்தான். தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பித்தான். வீட்டு பாடங்களை நேரத்திற்கு செய்து முடித்தான். நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொண்டான். சில மாதங்களிலேயே அவனுடைய மதிப்பெண்களும் உயர ஆரம்பித்தன. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனை பாராட்டினர். நேரம் என்பது கடிகாரத்தின் முள் நகர்வது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு பொக்கிஷம். ஒரு நாள் வீணானால் அந்த நாளை மீண்டும் வாங்க முடியாது. ஆனால் இன்று முதல் நேரத்தை சரியாக பயன்படுத்த தொடங்கினால் நம் எதிர்காலத்தை நாமே அழகாக உருவாக்க முடியும். எனவே பிறகு பார்க்கலாம் என்ற பழக்கத்தை விட்டுவிட்டு இப்போதே செய்து முடிப்போம் என்ற நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். நேரத்தை மதிப்போம், வாழ்க்கையில் உயர்வோம்.
1: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் எம். லக்ஷயா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு காருண்யன் சரவணன்.
2: அறநூல்கள் என்பவை மனிதன் வாழ வேண்டிய நன்னெறிகளையும் ஒழுக்க விதிகளையும் நற்பண்புகளையும் விரிவாக எடுத்துரைக்கும் நூல்களாகும். அறம் என்றால் நற்செயல், ஒழுக்கம் அல்லது தர்மம் என்று பொருள். மனித சமுதாயம் சீராகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் பெட்டகமாக இவை திகழ்கின்றன. தனி மனித ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, சமூக உறவுகள், அரசியல் அறம் என வாழ்வின் அனைத்து நிலைகளுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்குகின்றன. பெரும்பாலான தமிழ் அறநூல்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்திற்கும் கட்டுப்படாமல் உலக பொதுமறையாக மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தும் உலகளாவிய கருத்துக்களை பேசுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் இவற்றில் கூறப்பட்டுள்ள வாய்மை, ஈகை, பொறையுடைமை, இன்சொல் போன்ற கருத்துகள் இன்றைக்கும் எதிர்காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. குறைந்த சொற்களில் அளப்பரிய வாழ்வியல் உண்மைகளை சுருக்கமாக உணர்த்தும் திறன் படைத்தவை. சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் தோன்றிய 15 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறத்தை பிரதானமாக பேசுகின்றன. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. திருக்குறள். திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் வாழ்வியலின் உன்னதமான வாழ்வியல் வழிகாட்டியாகும். இது அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால்களாக பிரிக்கப்பட்டு

133 அதிகாரங்களில் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. உலகளாவிய பொது உண்மைகளையும் மனித குலத்திற்கு தேவையான அறநெறிகளையும் சாதி, மதம், மொழி கடந்து எடுத்துரைப்பதால் இது உலக பொதுமறை என்று சிறப்புடன் போற்றப்படுகிறது. மனிதன் எங்கனம் வாழ வேண்டும், சமூகம் எவ்வாறு இயங்க வேண்டும், அரசன் மற்றும் நாட்டின் கடமைகள் என்ன என்பதை நுட்பமாக விளக்கும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் தலைமையானதாகும். ஈரடிகளில் வாழ்வின் முழு தத்துவத்தையும் அடக்கி தரும் இதன் சுருக்கமான நடையும் ஆழமான பொருளும் உலக அளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணமாக அமைந்தன. நாலடியார். நாலடியார் என்பது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட தொகுப்பாகும். இதனை தொகுத்தவர் பதுமனார் ஆவார். திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் என முப்பால்களாக பகுக்கப்பட்ட இந்நூல் துறவுக்கால சிந்தனைகளையும் நிலையாமை கோட்பாட்டையும் மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எனும் பழமொழி இதன் பெருமையை உணர்த்துகிறது. இதில் நாள் என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும். செல்வம், இளமை, யாக்கை ஆகியவற்றின் நிலையாமையை விளக்கி அறம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். பழமொழி 400. முன்றுரை அறையனார் என்னும் சமண சான்றோரால் இயற்றப்பட்டது பழமொழி 400. இந்நூலின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பது இதன் தனித்துவமான சிறப்பு அம்சமாகும். 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட இந்நூல் வரலாற்று செய்திகளையும் அரசர்களின் சிறப்புகளையும் அறநெறிகளோடு சேர்த்து எடுத்து கூறுகிறது. வாழ்க்கை அனுபவங்களின் பிழிவாக அமைந்த பழமொழிகளை கொண்டு நீதிகளை விளக்குவதால் சாமானிய மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இது அமைந்துள்ளது. சங்ககால வரலாற்று தகவல்கள், மன்னர்களின் கொடைத்தன்மை மற்றும் அன்றாட வாழ்வியல் தர்மங்களை அறிய இந்நூல் ஒரு சிறந்த வரலாற்று பேழை ஆகும். நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்பது விளம்பி நாகனார் என்பவரால் இயற்றப்பட்ட நீதி நூலாகும். கடிகை என்றால் துண்டு அல்லது ஆபரணம் என்று பொருள். 4 மணிகளால் ஆன ஆபரணம் போன்று ஒவ்வொரு பாடலிலும் 4 முக்கியமான நீதி கருத்துக்களை தொகுத்து உரைப்பதால் இதற்கு நான்மணிக்கடிகை என்று பெயர் வந்தது. இந்நூல் 101 பாடல்களை கொண்டது. மனிதன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், செய்யக்கூடாத தீமைகள், கல்வி மற்றும் குடும்ப உறவுகளின் சிறப்புகள் ஆகியவற்றை 4 வரிகளில் 4 வெண்பாமணிகளாக கோத்து நேர்த்தியாக விளக்குகிறது. இன்னா 40. கபிலர் என்ற புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை தொகுத்து கூறுகிறது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 வெண்பாக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் இவை இவை துன்பம் தருவன என்று 4 நச்சு பண்புகள் அல்லது நிகழ்வுகள் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. உதாரணமாக, கற்றோரின் முன் கல்லாதவன் பேசுவது துன்பம், ஈகை குணம் இல்லாத செல்வந்தனின் வாழ்வு துன்பம் போன்ற நடைமுறை உண்மைகளை இந்நூல் வெளிப்படையாக எடுத்துரைக்கிறது. தீமைகளை அடையாளப்படுத்தி அவற்றிலிருந்து விலகி வாழ மனிதர்களை எச்சரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இனியவை 40. பூதஞ்சேந்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கைக்கு இன்பமும் நன்மையும் தரக்கூடிய விஷயங்களை நேர்மறையாக எடுத்துரைக்கிறது. கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்களை கொண்ட இந்நூல் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 இனிய செய்திகளை பட்டியலிடுகிறது. பிச்சை புக்காயினும் கற்றல் இனிதே, பெரியாரை மூத்தோரை மதித்தல் இனிதே போன்ற எளிய அதே சமயம் அழுத்தமான நீதிகளை இந்நூல் கற்பிக்கிறது. இன்னா 40 தீமைகளை விளக்கக் கூறுகிறது என்றால், இனியவை 40 நன்மைகளை ஏற்று வாழ வழிகாட்டுகிறது. ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஆசாரக்கோவை மனிதனின் அன்றாட செயல்பாடுகளுக்கான ஒழுக்க விதிமுறைகளை ஆசாரங்களின் கோவையாக தருகிறது. ஆசாரம் என்றால் நல்லொழுக்கம், கோவை என்றால் அடுக்கு. தமிழரின் வாழ்வியலுக்கு ஏற்ப இந்நூல் 100 வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளது. காலை எழுந்திருப்பது முதல் உணவு உண்பது, நீராடுவது, உறங்குவது, பெரியோரை மதிப்பீடு செய்வது வரை ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சுகாதார மற்றும் ஆன்மீக ஒழுக்கங்களை மிக விரிவாக இந்நூல் எடுத்துரைக்கிறது. திரிகடுகம். நல்லாதனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட திரிகடுகம் பாடல்தோறும் 3 நீதி கருத்துக்களை கொண்டு விளங்குகிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 சேர்ந்த திரிகடுகம் என்னும் மருந்து உடலின் நோயை போக்குவது போல

0: இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள மூன்று நீதிகள் மனிதனின் மன நோயையும் அறியாமையையும் போக்குகின்றன. 100 பாடல்களை கொண்ட இந்நூல் நல்லவர் மற்றும் தீயவரின் குணநலன்கள், இல்லறத்திற்கு தேவையான பண்புகள் மற்றும் சமூக பொறுப்புகளை தெளிவாக தொகுத்து உரைக்கிறது. சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் என்பவரால் இயற்றப்பட்ட சிறுபஞ்சம் மூலம் பாடல்தோறும் 5 நீதி கருத்துக்களை கொண்ட நூலாகும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் உடலுக்கு நன்மை தருவது போல இந்நூலில் கூறப்படும் 5 நீதிகள் மனிதனின் ஆன்மாவுக்கு நலம் சேர்க்கின்றன. 102 பாடல்களை கொண்ட இந்நூல் அறம், பொருள், இன்பம் தொடர்பான வாழ்வியல் நெறிகளையும் சமூக நலன் சார்ந்த சிந்தனைகளையும் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஏலாதி. கனிமேதாவியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஏலாதி பாடல்தோறும் 6 நீதிகளை கொண்டு இயங்குகிறது. ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 நறுமணப் பொருட்கள் சேர்ந்த கூட்டு மருந்து உடலை தேற்றுவது போல இந்நூலின் 6 நீதிகள் மனிதனின் வாழ்க்கையை சீர்படுத்துகின்றன. 80 பாடல்களை கொண்ட இந்நூல் துறவரம், நிலையாமை, தானம் செய்வதின் சிறப்பு மற்றும் கொல்லாமை போன்ற உயர் தர்மங்களை வலியுறுத்துகிறது. அறநூல்கள் நம் முன்னோர்களின் அனுபவ பொக்கிஷங்கள். அவை நமக்கு கூறுவது ஒன்றுதான். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், பிறருக்கு உதவுவோம், அறநெறியில் வாழ்வோம். அறத்தையும் நடுவுநிலையையும் கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அறநூல்களை படிப்போம், அறநெறியை பின்பற்றுவோம், அறம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். அறம் வளர்ப்போம், அன்பு வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம்.
1: இதுவரை அறநூல்கள் பற்றிய உரை வழங்கினார் காருண்யன் சரவணன்.

விஷயம் பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நேரம் 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி இப்போது ஒலிவிழா வரும் நிகழ்ச்சி
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: சும்மா இருக்கல ஈடு சன்னல சன்னல சரி தூங்கினாலே செப்பிடல் ஆகுமா இருக்கல ஈடு பொன்னகைக்கு என்னமே போர்த்து வருதுவோ உமையங்கள் தஞ்சாமலர் கொஞ்சம் எழுத்தாரு காவலன் எனைய போக்கிட சிங்க தஞ்சாமலர் கொஞ்சம் எழுத்தாரு மனக்கவலை மாற்றுகிறது என்பது போல் ஒப்பு உமை உடையவன் ஆண்டவன் அவனடி சிறுவன சால கருதி நானும் இந்த கண்ணமாபுரி பட்டத்தை மதிதே மன்னர் பேர் கொண்டு யாதொரு குறை இல்லாமல் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் என் கண் இமை எப்படி பாதுகாக்கிறது அதுபோன்று குறை இல்லாமல் பாதுகாத்து வருகிறேன் இருந்த போதிலும் அவைக்கு எனக்கு முன்னால் வரக்கூடிய கவலை கணவரி தாயாரங்கி
1: வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர்

0: மன்னர் போற்றும் மாமன்னரே, காவலன் வணங்குகிறேன்.
1: காவலன், நலமோடு இருக்க வாழ்த்தேன். உன்னை இருந்த போதும் உன்னை அதிவிரவாக அழைத்த காலம் என தெரியுமா?
0: காரணம் சொன்னால் தெரிந்து கொள்கிறேன்.
1: எனது ஒரே மகள், ஒப்பற்ற மகள் சந்திரமதியை நான் சந்திக்க விடும். ஆகினால் விரைவாக சென்று நான் அழைத்ததாக சந்திரமதி அழைத்து வா.
0: உடனே அழைத்து வருகிறேன். கட்டளை.

0: செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற. அப்படி இருக்கின்ற பொழுது பறந்து விரிந்த இன் பாராய பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம் கல்வி. கல்வி கற்றிருந்த கனமானிய மக்களுக்கு முதல் வணக்கம். இன்னிசை தாய் வயிற்றில் இனிதுடன் பிறந்தோர் யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை எல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியே வருந்து வாரங்கி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமாம். அப்படி இருந்தாலும் இந்த கண்ணமாபுரி வட்டணத்தை ஆளக்கூடிய மதிதேய மன்னனுக்கு ஒரே மகளாக ஒப்பற்ற மகளாக சந்திரமதி என்ற பெண்ணாக நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். சென்று அப்பாவை பார்க்க வேண்டும். அப்பா,
1: மகளே சந்திரமதி உன்னை வரவேற்கலாமா? எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன்
0: அப்பா.

0: அப்பா உங்கள் மகளை மனதார வாழ்த்துங்கள். அப்பா
1: மகளே சந்திரமதி, சீரும் சிறப்போடு நலமோடு இருக்க வாழ்த்தினேன் உன்னை சந்திரமதி.
0: அப்பா
1: இருந்த போதிலும் உன்னை அழைத்த காரணம் தெரியுமா?
0: என்னப்பா?
1: நீயோ கண்ணீர் பருவத்தினங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கிறாய். பருவத்தையே பயிர் செய்ய என்று பெரியோர்கள் சொல்லிருக்கிறார்கள். ஆயினால் உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகி என் மனதிலே ஒரு ஆசையம்மா. அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கேன்.
0: அப்பா அப்படியா? எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டுமா? உங்களுடைய சொல்லுக்கு மறுப்பு என்பது கிடையவே கிடையாதப்பா.
1: அப்படியா மகளே, திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டாய். ஆயினால் அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுத்து விரைவாக உனக்கு சுயவரை ஏற்பாடு செய்து திருமணத்தை முடித்து வைப்பது என்னுடைய கடமை அம்மா.
0: அப்படியாகட்டும் அப்பா.
1: நயாரகி, என் மகளுக்கும் சுயமர ஏற்பாடு செய்திருக்க நீ. ஆகினால் இப்பொழுது நீ என்ன செய்வது தெரியுமா?
2: என்ன செய்ய வேண்டும்?
1: அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் என் மகளின் சுயமரத்திற்காக லிகிதம் கொண்டு செல்ல வேண்டும். புறப்படு, விரைவில் சுயமரம் நிறைவேற்றும்.
2: இப்பொழுதே புறப்படுகிறேன்.
3: சிவசிவா உள் சேவ

0: போல இந்த அயோத்தி மாநகரை என் தந்தையாகிய திரிசங்கு ஆண்டு மாண்டு விட்ட பிறகு அவருக்கு மகனாக பிறந்த நான் ஹரிச்சந்திரன் என்ற பெயரோடு சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோலை கரத்திலேந்தி என் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரியேன். யாரெங்கே
1: ஐயா மடங்குகிறேன். காவலன்
0: காவலன், நான் சிறிய வயதாக இருக்கும் போது என் தந்தை படிந்து விட்டார். அவருக்கு பிறகு இந்த அயோத்தியமா நகரின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற காரணத்தோடு செங்கோல் புரிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோல கரத்திலேந்தி நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். என் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கிறதா?
1: குறை ஏதும் இல்லைங்க, நலமோடு இருக்கிறார்கள் மக்கள்.
0: நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது யாரை சேர்ந்தது?
1: மன்னரை சேர்ந்தது.
0: இருந்தாலும் நம்முடைய அரசவை கூடிய உடனே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருவது வழக்கம் அல்லவா?
1: ஆமாங்க.
0: இன்று செய்தி ஏதாவது இருக்கிறதா?
1: சுயவரத்திற்கு உண்டான ஓலை வந்திருக்கிறது.
0: சுயவர ஓலையா?
1: ஆமா.
0: என்னவென்று நீ வாசித்து காட்டுகிறாயா இல்ல நான் வாசிக்கட்டுமா?
1: நீங்களே வாசித்து பாருங்கள்.
0: நீ வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
1: அப்படியா?
0: ஆமா,
1: வாசிக்கிறேன். மகாசி மகாகணம் பொருந்திய அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் குறிப்பாக அயோத்தி நாட்டு மன்னருக்கு எழுதுவது என்னவென்றால், மதிதேய மன்னனாகிய நான் எனது மகள் சந்திரமதிக்கு சுயவர திருவிழா வைத்திருக்கிறேன். இந்த சுயவர போட்டியில் தாங்கள் வந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த மன்னனின் கட்டளை. இப்படிக்கு மதிதேய மன்னர்.
0: ஆஹா, என்ன அருமையான நிகழ்ச்சி! வயதிலே முதிர்ந்தவர், அனுபவத்திலே சிறந்தவர், நமக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மனவோர் அனுப்பியிருக்கிறார் என்றால் அந்த திருமண நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ளே ஆக வேண்டும்.
1: ஆமாங்க.
0: படைகளை புரட்டு, இப்போதைய புறப்படி கண்ணமாபுரி நாடு.
2: என் மகளுக்கோ சுயவர ஏற்பாடு செய்து விட்டு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் இளவரசர்களுக்கும் லிகிதம் எடுத்து சென்ற கவலைந்தவர்கள்.
1: ஐயா மன்னரே, அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் நீங்கள் உரைத்தபடி முறையாக முடங்கல் கொடுத்து விட்டேன்.
2: அப்படியா? சரி, யார் வந்தாலும் அவரவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து அமர செய்.
1: இதவார்கள் மன்னர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: வணக்கம் அண்ணவா, வணக்கம்.
2: ஆமா, நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன?
0: என் நாடு அயோத்தி மாநகரம். என் தந்தை திரிசங்கு மாமன்னர், என்னுடைய பெயர் ஹரிச்சந்திரன் என்று சொல்லுவார்கள். சுயவர போட்டி என்று கேள்விப்பட்டேன், கலந்து கொள்ள வேகமாக வந்திருக்கிறேன். போட்டி நிபந்தனை விளக்கமாக கூறுங்கள் பார்க்கலாம்.
2: இந்த போட்டி நிபந்தனை இதோ பார்த்தீரா, ஏழு புறவி என்று சொல்லக்கூடிய குதிரைகள், ஏழு குதிரையால் பூட்டப்பட்ட ரதம் ஒன்று இருக்கிறது. அந்த ரதத்தை யார் ஒருவர் நேராக செலுத்துகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர். ஆகையால் என் மகளை அவருக்கே நான் திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்திருக்கிறேன்.
0: ஓ, போட்டி நிபந்தனை இதுதானோ?
2: உண்மைதா?
0: ஏழு குதிரைகள் பூட்ட
2: செலுத்துகிறார்களை
0: அடிவாளம் இல்லாமல் எந்த ஒரு குதிரையும் நேர்கோட்டில் ஓடாது, அருகில் இருக்கும் குதிரைகளை ஓடவும் விடாது. ஆகவே அந்த ரதத்தை செலுத்த யாராலும் முடியாது.
2: எத்தனையோ நாட்டு இளவரசர்களும் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் வந்தார்கள், ஆனால் ஒருவர் கூட இந்த உண்மை விளக்கத்தை அறியாமல் ரதத்தை செலுத்தினார்கள். ஒருவருமே நேராக செலுத்த முடியவில்லை. ஆனால் நீங்கள் சென்று பார்த்தவுடனே ஒரு குதிரைக்கு மட்டும் கடிவாளம் பூட்டப்படாமல் இருக்கிறது. ஆகினால் இந்த ரதத்தை செலுத்தவே முடியாது என்று நீங்கள் உணர்த்தி விட்டீர்கள். ஆகினால் நீங்களே வெற்றி கண்டவர். என் மகளை உங்களுக்கே நான் திருமணம் செய்து தருகிறேன்.
0: உங்கள் மகளை எனக்கே மனம் கொடுக்கிறீர்கள்?
2: உண்மைதான்.
0: உண்மைதான் மன்னவா. எத்தனை நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்தார்கள், அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத அந்த கடிவாளம் நானே கண்டுபிடித்தே சுயவர போட்டியை நானே வெற்றியும் கண்டேன். உங்கள் ஒரே மகள் சந்திரமதியை எனக்கு மனமுடிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்.
2: உண்மையாக
0: நாட்டு மக்கள் அனைவரும் புடசு வந்திருக்கிறார்கள். எங்கே மனப்பெண்ணை கண்டில் பார்க்கலாமா?
1: அப்பா
2: பார்த்தனியா, இவர்தானம்மா உன்னை மணக்கப் போகிற கணவர்?
1: அப்படியா? எனக்கு மணமாலை சூடப் போகும் மணவாளன் இவர்தானா?
2: உண்மைதானம்மா.
1: அப்பா, உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அப்பா,
0: மலர் மாலை கரத்திலே கொடுத்து விட்டீர்கள். இதோ மணமகள் சந்திரமதியின் கரத்திலும் மலர் மாலை இருக்கிறது. இருவருமே மலர் மாலை சூடி இப்போது திருமணத்தை நடத்திக் கொள்வோம்.
2: இருவருக்கும் திருமணம் இதே நடக்கட்டும்.
0: முடிந்துவிட்டது.
2: நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தை என்னால் நம்பவே முடியவில்லை. என் மகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது.

0: என் மகள் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா? என் கண்களுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியாமல் என் மகளுக்கு எப்படி திருமணம் நடந்திருக்கும்?
1: போதும் அல்லவா உங்களை விளையாட்டு. உங்கள் மகள் சந்திரமதிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்திருக்கிறார். அவள் வாழ்நாளில் ஏதாவது கசப்பு ஏற்பட்டு கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார். இதையெல்லாம் அடியோடு மூடி மறைத்து விட்டு சுயமர போட்டி என்று ஒரு போட்டியும் ஏற்படுத்தி, இது சுயமர போட்டி அல்ல மறுமண ஏற்பாடு போட்டி. நான் வந்தேன், நல்ல வேலையாக மாங்கல்யத்தை பார்த்தேன், கண்டுபிடித்து விட்டேன், வயதிலே முதிர்ந்தவர் ஆயிற்றே என்று மன ஓலைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்தேனே, இதுவே மாபெரும் தவறு. கவன், புறப்பட போகலாம் இப்பொழுது. வெற்றியும் கண்டேன். ஆனால் மலர் மாலை சூடும் நேரத்திலே இதோ நிற்கிறாரே மணமகள் கோலத்திலே சந்திரமதி, இவள் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது என்றால் இந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டதன் அர்த்தம்.
2: ஹரிச்சந்திரா, ஆமாம், அதுதான் உண்மை.
1: இதோ இந்த மன்னருக்கு நீங்களே புரியும்படி எடுத்துக் கூறுங்கள்.
0: சுவாமி, என்ன வார்த்தை உரைக்கிறீர்? என் மகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டதா? எப்படி சுவாமி?
2: ஆமாம் அண்ணா, இதோ இருக்கின்றார் ஹரிச்சந்திரனுக்கும் உன்னுடைய மகளுக்கும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது திருமணம் நடந்தது. அதாவது தேவர்களின் தலைமையில் தான் இந்த திருமணமே நடந்தது.
1: சுவாமி, நாங்கள் இருவரும் சிறிய குழந்தையாக இருக்கும் போது திருமணம் முடிந்து விட்டதா?
2: ஆமா.
1: நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே சுவாமி.
2: நீங்கள் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது உங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது, அதுவும் என்னுடைய தலைமையில். அதாவது இங்கோ எத்தனையோ நாட்டு இளவரசர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் கண்களுக்கெல்லாம் சந்திரமதியின் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யம் தெரிந்ததா? தெரியவில்லையே. உன் கண்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அதாவது சந்திரமதியின் கழுத்தில் யார் ஒருவன் தாலி கட்டினாரோ அவனுக்கு மட்டும்தான் அந்த மாங்கல்யம் ஆனது. தெரிய வேண்டும் என்று அப்பொழுது தேவர்களுடைய ரகசியம், அதுதான் நடந்த உண்மை.
0: சுவாமி, என் மகளுக்கும் இந்த அரிச்சந்திரருக்கும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் சமயத்தில் இருவருக்குமே பால்ய திருமணம் நடந்துவிட்டதா?
2: ஆமா.
0: அப்படி என்றால் தேவர் மூவர் அனைவரும் உங்கள் முன்னிலையில் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கும் சமயத்தில் இவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது. சுவாமி, நீங்களே இங்கு வராவிட்டால் இந்நேரம் என் மகளின் வாழ்க்கையை பறிபோயிருக்கும். ஆனால் தகுந்த நேரத்தில் வந்தீர்கள், தகுந்த உபாயத்தை உரைத்தீர்கள். ஹரிச்சந்திரா, இப்பொழுதாக தெரிந்து கொண்டா என் மகளின் பெருமையை பற்றி.
1: சுவாமி, நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். நானும் சந்திரமதியும் சிறிய வயதாக இருக்கும் போதே தேவர்கள் முன்னிலையிலும் அந்த மூவர்கள் முன்னிலையிலும் திருமணம் நடைபெற்றது. அன்றே சந்திரமதியின் கழுத்தில் இருக்க மாங்கல்யம் யார் கண்களுக்கு தெரிகிறதோ அவர்தான் சந்திரமதி கணவன் என்று அன்றே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எத்தனை நாட்டு அரசரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத மாங்கல்யம் என் கண்களுக்கு தெரிகிறது என்றால் சந்திரமதி எனக்கு
2: மனைவி,
1: நான் அவருக்கு
2: கணவன்.
1: ஒரு சிறிய வேண்டுகோள் சுவாமி, நாங்கள் இருவரும் சிறிய குழந்தையாக இருக்கும் போது தேவர்கள் முன்னிலேயே திருமணம் நடைபெற்று விட்டது.
2: ஆமா.
1: இன்று போட்டியிலே வெற்றி கண்டது நான்,
2: நீதான்.
1: திருமணம் தடைபட்டு விட்டதே என்று பெரிய மனக்குழப்பத்தோடு மாமன்னரும் இருக்கிறார். நாட்டு மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் எப்போது திருமணம் நடக்கும் என்று வழிமேல் விழித்து காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அவா தீங்கவும், நாங்கள் இப்பொழுதே திருமணத்தை உங்கள் கண்ணில் நடக்க வேண்டும்.
2: அதனால் இப்பொழுதே சந்திரமதி ஹரிச்சந்திர திருமணம் நடைபெறட்டும்.
1: நடைபெறட்டும்.
3: என்னுடைய உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே அகட்டும். அப்பா
0: மகளே சந்திரமதி,
3: அப்பா
0: நீ உரைத்த பிரகாரமே இவரையே மனம் முடித்து நீங்கள் இல்லற வாழ்க்கை நலமோடு இருக்க வாழ்த்துகிறீர். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள்.
1: சந்திரமதி,
2: சுவாமி
1: எங்கேயே திருமணம் தடைபடுமோ என்று நானும் எண்ணி ஏமாந்து விட்டேன். தக்க சமயத்தில் நாரதர் வந்தார், குழப்பத்தை நீக்கினார், இனிதே திருமணத்தை முடித்து விட்டார். உனக்கும் எனக்கும் நல்லபடியாக சந்திரமதி திருக்கல்யாணம் நிறைவடைந்தது.
3: உண்மைதான.
1: இந்த சமயத்தில் சென்ற வண்ணவனும் வரவே இல்லை என்று அயோத்தி நகர மக்கள் அனைவருமே வழிமேல் விழுவைத்து காத்துக் கொண்டே இருப்பார்கள். திருமண காட்சி அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா?
3: அப்படியே ஆகட்டும் சுவாமி.
1: இந்த இனிய வேளையிலே வெகு தூரம் ரதத்திலே ஏறி புறப்பட வேண்டும் என்றால் களைப்பு தெரியாமல் இருக்க ஆடி பாடிக்கொண்டே போகலாமா?
3: அப்படியே ஆகட்டும்.
1: கண்ணே சந்திரமதி,
3: சுவாமி
1: ஒளி விழியை படைத்த முழுமதியே, உறவு கவிதை தீட்டும் உன் தமிழே, ஒப்பிலா அழகின் ஓவியமே, உற்று நோக்கின் விழிப்பட்ட நிலங்கள் எல்லாம் விளைவிக்கும் தெய்வீக பெருநிலவி, கலை நதிகள் சங்கமமாக முத்தமிழ் கடலி, கவின் பெற்றதெல்லாம் நின் கண்ணசவை பெற்றதனால் அரிய நமுதி, அன்பு சுரங்கத்தின் அருமணியே, நறுமண பூங்காவே, நல்ல இயல்பின் நாயகியே, இப்படியெல்லாம் உன்னை நிலவுக்கு அருகிலே வைத்து நாளெல்லாம் வர்ணித்தாலும் இந்த ஹரிச்சந்திரன் ஆசை அடங்கவே அடங்காது.
3: சுவாமி, பெண்களை வர்ணிக்காதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? அதற்கு நீங்கள் மட்டும் இது விளக்கா என்ன சுவாமி?
1: சந்திரமதி,
3: சுவாமி
1: இன்ப குலத்தில் முளைத்தெழுந்த தாமரை. தலையே.

0: சந்திரமதி
1: சுவாமி
0: முழுமதி ஈன்றெடுத்த கலைமதினி, முக்கடி சாற்றின் முதிர் சுவை நீ, முச்சங்கடி புலவர்களிலே தப்பிவிட்ட தனி தமிழ் நீ. உன்னை திருமணம் முடித்தே மன சந்தோஷத்தோடு அயோத்தி நகருக்கு புறப்பட்டு இருக்கிறோம். அயோத்தி நகருக்கு போவது நமக்கு மட்டுமா சந்தோஷம்? இந்த திருமண கோலத்தை கண்டவுடன் நம்முடைய ரதத்திலே பூட்டப்பட்டு இருக்கிற 7 குதிரைகள், அந்த குதிரைக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு எவ்வளவு வேகமாக அயோத்தி மாநகருக்கு சென்று கொண்டிருக்கிறது பார்த்தறையா?
1: உண்மைதான் ஐயனே.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று உரைப்பார்கள். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியத்தை செய்தேனோ இப்பிறவியிலே நீ எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாய்.
1: உண்மைதான் ஐயனே. உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அயோத்தி மாநகர் சென்று நல்லாட்சி புரிந்து வர வேண்டும் ஐயனே.
0: ஆகட்டும், நல்லாட்சி நிறைவாக இருக்கும். ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று நாடெங்கும் பறைசாற்றட்டும். அனைவரும் சந்தோஷமாக இருப்போம். கண்ணே சந்திரமதி.
1: சுவாமி
0: திருமணம் முடிந்தது, ரதத்திலேறி புறப்பட்டோம். இப்பொழுது அயோத்திமா நகருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். அயோத்தி நகர் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள், கண்டுகளித்தார்கள், திருமண காட்சியை கொடுத்தோம். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நானும் பிரியக்கூடாது, என்னை விட்டு நீயும் பிரியக்கூடாது என்று ஒருமனதோடு சத்தியத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம்.

0: கண்ணே சந்திரமதி,
1: சுவாமி
0: இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டோம். ஆனால் இப்போது அரசவை செல்ல வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த வேண்டும். வெகு நாட்கள் கடந்து விட்டது. நாட்டு மக்கள் குறையை போக்க வேண்டும் என்றால் இப்போது அரண்மனைக்கு புறப்படுகிறேன். நான் வருவரை ஓய்வெடுத்துக் கொண்டேன்.
1: அப்படியாகட்டும்.

0: பூதங்களான உலகை படைத்து வானில் உழவும் கோள்களை படைத்து ஏழு வகையாக பிரித்து அசையவும் ஆடவும் ஓடவும் ஊர்ந்திடவும் செய்யும் வகையில் அவைகளுக்கு உயிர் அளித்து உடல் அளித்து உணவளித்து கார்த்திலையும் கருதிய வண்ணம் செய்து படைத்தல் கார்த்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை படைத்தலை பிரம்மனும் அழித்தலை சிவனும் கார்த்தல் ஆகிய கருணை தொழிலை திருமாலும் செய்து வர நிலையில் பஞ்சாயுத பாணியாகி சங்கநிதி பதுமநிதி கௌசுவ மணினை காவல் அரணாக்கி லட்சுமி சமேதனாய் வீட்டிற்கும் வைகுந்த வாசனின் கொண்டு நான் விஸ்வாமித்திரன் என்ற பெயரோடு சிவபக்தனாக சிவனுக்கு அடிமையான பக்தனாக வாழ்ந்து வருகிறேன். இன்றைய தினம் உலக மகா வேள்வி ஒன்று செய்ய வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வி செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் போடுவதோ புதிய புதிய திட்டம், என் விடா முயற்சி என்னும் வாளால் அதை வெட்டும், பெரும் வெற்றி காணிக்கைகள் கூட்டும், அதிர்ஷ்ட கரங்கள் அரண்மனை வாயிலை தட்டும், அட்ட திக்கிலும் என் புகழ் மனு வெட்டும், அந்த நாள் விரைவில் கிட்டும், அந்த நாள் எந்த நாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அரிச்சந்திரன் சந்திரமதி திருக்கல்யாணம் முடிந்தது, அந்த காட்சியை நாம் காண வேண்டும் என்று நினைத்தோம். இப்பொழுது என் வேள்வி நிறைவேற வேண்டுமானால் அயோத்தி நாடு செல்ல வேண்டும், அரிச்சந்திரனை சந்திக்க வேண்டும், நமக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கேட்க வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன் அயோத்தி மாநாடு.
1: என்னை காவலிலே சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார் மன்னர். அவர் கட்டளை கிடங்கே இந்த அரண்மனையை சுற்றி காவல் இருக்கிறீர், ஆனால் இந்த அயோத்தி மாநகரை நாடி யாரோ ஒரு மகமனிவர் வருகிறாரே, யார் என்றே தெரியவில்லையே. சுவாமி வாருங்கள் வாருங்கள். யார் நீங்கள்?
0: சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. கோபத்தில் மிகுந்தவன் என்று அழைப்பார்கள், நான் தான் விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறேன். மன்னர் இருக்கிறாரா?
1: சுவாமி உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பாதம் இந்த மண்ணிலே படுவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். இப்பொழுதே மன்னரை நீங்கள் சந்திக்கலாம்.
2: கவரன்
1: ஐயா,
2: என்ன அழைப்பு?
1: இதோ பார்த்தீங்களா, கோபத்திலேயே சிறந்தவர் ராஜரிஷி விஸ்வாமித்ர மகமுனிவர் நமது நாட்டை நாடி வந்திருக்கிறார்.
2: விஸ்வாமித்ர வந்திருக்கிறாரா? சுவாமி நீங்களா? சுவாமி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சிம்மாசனத்தில் அமருங்கள் சுவாமி, சிம்மாசனத்தில் அமருங்கள்.

0: சுவாமி விஸ்வாமித்ர மகரிஷி அவர்களே, நீண்ட காலம் கடந்து என் தந்தையின் காலம் முடிந்து இந்த ஹரிச்சந்திரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் நாடு நோக்கி நீங்கள் நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு திருமணம் நடந்த அனைவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சிறிய வருத்தம் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று கண்டுபிடித்து திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க முடியவில்லை என்ற சிறிய மன வருத்தம் எனக்கும் உண்டு. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஐயன் சிவன் ஆணையிட்டிருக்கிறான். அதன்படி அரண்மனை நோக்கி வந்திருக்கிறீர்கள். என்னை வாழ்த்துங்கள் சுவாமி.
1: நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் ஹரிச்சந்திரா. இதுவரை நாம் கடந்து வந்ததெல்லாம் பெரிய காட்டாறு. இனி நாம் காணப்போகிறோம் தேனாறு, ஏறப்போகிறோம் புகழ் தேறு, எழுதப் போகிறோம் புதிய வரலாறு. நீங்களோ ஓர் அடங்காத அடலேறு. இனி நீங்கள் காணப்போகும் வாழ்க்கையோ வேறு. ஆனந்த வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இனிதானே காலடி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள். நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். இருந்தால் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா?
0: சந்தோஷமான செய்தியா?
1: ஆமாம்.
0: என்ன சுவாமி?
1: உலகம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய வேள்வியை நான் செய்ய முடிவெடுத்து விட்டேன். அதற்கு தேவையான பொன்னும் பொருளும் யார் கொடுப்பார்கள், எங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஈசனுடைய கட்டளை, உம்மிடம் சென்றால் அத்தனையும் நிறைவாக கிடைக்கும் என்றார். அதனால் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் நீங்கள் தான் எனக்கு வாரி வழங்க வேண்டும்.
0: சுவாமி, திருமணம் முடிந்து விட்டது ஹரிச்சந்திரனுக்கு. இந்த நேரத்திலே சென்றால் நிச்சயமாக பொன்பொருள் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அயோத்தியா நகருக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். அதுவும் நீங்கள் செய்ய போவது உலக நன்மைக்காக காலகத்திலே பெருத்ததோ யாகம். இந்த உலகம் செழுமை பெற வேண்டும், பண விலங்குகளிலிருந்து எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாகத்தை துவங்கியிருக்கிறீர்கள். சுவாமி, நீங்கள் யாகம் செய்வதற்கு எவ்வளவு பொன்பொருள் தேவை என்று நீங்கள் அறுதியிட்டு கூறினால் அவ்வளவு பொன்பொருளை என்னால் கொடுக்க இயலுமா இயலாதா என்று நான் கூறிவிடுவேன்.
1: ஹரிச்சந்திரா, என்னுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு யானையின் மீது அமர்ந்து கவுண்டு கல்லை கரத்தில் பிடித்து வானத்தை ஓங்கி எரிந்தால் அது எவ்வளவு தூரம் சென்று கீழே விழுந்து எவ்வளவு உயரம் பெறுகிறதோ அவ்வளவு பொன் கொடுத்தால் அதுவே போதுமானது.
0: என்ன சுவாமி இது? வித்தியாசமாக இருக்கிறதே, நீங்கள் கூறும் அளவு முறை. ஒரு பெரிய வட்டப்பாறை, வட்டப்பாறையின் மீது கரை என்று சொல்லக்கூடிய யானை

0: நிறுத்தி அந்த யானையின் மீது பலம் கொண்ட வாலிபனை அமர்த்தி வாலிபன் கரத்திலே பொற்கவிண்டை கொடுத்து அந்த பொற்கவிண்டிலே மாணிக்க பொருளை வைத்து அந்த வாலிபன் தன் பலம் கொண்ட முட்டும் அந்த மாணிக்க கல்லை விண்ண நோக்கி எறிந்தார். அது மேலே சென்று கீழே விழுந்து எவ்வளவு தூரம் எழுகிறதோ அவ்வளவு பொன் பொருள் தேவையா? சுவாமி, எங்கே என்னால் கொடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் பொன் பொருளை கேட்டு விடுவீர்களோ? என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயந்தே போய்விட்டேன். சுவாமி, சுவாமி, நீங்கள் கேட்ட அனைத்து பொன் பொருளையும் என்னால் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? என் நாடு மும்மாறி போகிறது, மூன்று போகம் விளைகிறது. என் நாட்டு மக்கள் எனக்கு தவறாமல் வரி பணத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி செல்வ செழிப்போடு என் நாடு விளங்கும் பொழுது உலக நன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய யாகத்திற்கு என்னால் பொன் பொருள் கொடுக்க முடிகிறது என்றால் இந்த உலகத்திலே என்னை விட பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? சுவாமி, நீங்கள் கேட்ட பொன் பொருள் அனைத்தும் இப்போதே கொடுக்கிறேன். காவலன் உலக நன்மைக்காக யாகத்தை செய்ய போகிறார் விஸ்வாமித்ர மகரிஷி. அவருக்கு தேவையான பொன் அனைத்தும் அந்த பெட்டியில் இருக்கிறது, கொண்டு வா.
1: நீங்கள் உழைத்த பிரகாரம் அரசாங்க கஜானாவில் இருந்து மகமுனிவர் கேட்ட பொன்னையும் பொருளையும் இதோ இந்த பேழையிலே கொண்டு வந்திருக்கின்றேன். சுவாமி,
0: விஸ்வாமித்ர மகரிஷி அவர்களே,
2: ஹரிச்சந்திரா,
0: நீங்கள் யாகம் செய்ய வேண்டியதற்கு எவ்வளவு பொன் பொருள் கேட்டீர்களோ அவ்வளவு பொன் பொருளும் இந்த பெட்டியில் இருக்கிறது. இப்போதே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, அளவுக்கு அதிகமான பொன் பொருளை கேட்கிறோமே. ஹரிச்சந்திர மன்னவன் கொடுப்பானா இல்லை கொடுக்க மாட்டானா என்ற ஐயத்தை நீங்கள் வந்திருப்பீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பொன்னையும் பொருளையும் எப்படி மதிக்க வேண்டும்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு மனிதன் இரவிலே உறங்கப் போகும் போதே தான் இறந்து விட்டதாக எண்ணிவிட வேண்டும். அவன் மூடிய கண்ணை விழித்தால்தான் அவன் சேர்த்து வைத்த சொத்து, பொன், பொருள், மனைவி, மக்கள் அனைத்துமே சொந்தமாகிறது. கண் மூடிவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தான் என்று இருக்கக்கூடாது. பிறந்த மனிதன் வாழ்க்கையில என்ன சாதித்தான் என்று நாட்டு மக்கள் நமக்கு பின்னால் பேச வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டு பிறகு அவனை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சுமந்து செல்லும் பொழுது புண்ணியவான் போய்விட்டானே என்று நாட்டு மக்கள் எல்லாம் அழ வேண்டுமே தவிர கொடியவன் ஒழிந்து விட்டான் என்று ஒருபோதும் தொற்றவே கூடாது. சீர்மாகவும்

0: சுவாமி
1: ஹரிச்சந்திரா,
0: உலக நன்மைக்காக நீங்கள் தியாகத்திற்கு கேட்ட அனைத்து பொருட்களும் இந்த பெட்டியில் இருக்கிறது, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக நன்மைக்காக நீங்கள் செய்யும் யாகத்தை செவ்வனே நிறைவேற வேண்டும், உலகம் செழுமை பெற இருக்க வேண்டும், அதற்கு என் உதவி பேர் உதவியாக இருக்க வேண்டும், பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நன்றி, என்னுடைய யாகத்தை இனிதே செய்து முடிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்னி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் சென்னை அஞ்சலாக. இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதிய

தலைவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கல் குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 1. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக்.

இரவு 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத் சபா, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள்

0: இரவு 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத் சபா, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நிகழ்ச்சிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுவோம். இன்னும் சில நிகழ்ச்சிகள் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சென்னை பட்டினம் பாக்கத்துல தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய

0: வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள், கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சராக இருந்தேன், மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாகத்தான் நான் பார்க்கிறேன். பட்டினம்பாக்கத்தில் தலைமைச்செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
1: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார்.
0: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2023 மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024 46,971 கேஸ், 2025 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணுங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
1: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று மாலை 5.5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி

0: மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
2: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்லா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்லா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தின் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்கள் ஓவராய் கேட்டு மகிழுங்கள்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச

0: தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

0: நிறைவு பெற்றது மதுரதண்டல். தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வகையில் விவசாயிகளுக்கான நிதிசார் விழிப்புணர்வு குறித்த ஒரு நாள் சிறப்பு பயிலரங்கம் ஒரத்தநாடு வட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுதல், முறையான வரவு செலவு பராமரிப்பு, அரசு மானியங்களை பயன்படுத்துதல் மற்றும் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறையாக கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அரசு காப்பீட்டு திட்டங்கள், இணையவழி குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருமானத்தை திட்டமிடுதல் மற்றும் வேளாண் தொழிலுக்கான நீடித்த நிதி திட்டமிடல் ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிதி மேலாண்மை தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற்று பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தூய்மை பணியை அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். தற்போதைய நீர்நிலை மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப விளைச்சல் தரக்கூடிய மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு ரக துணிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், பருத்தி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் வைரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 1,68,74,000 ரூபாய் விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2: தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவை

0: முன்னோடியொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதால் புயல் உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கஜா தானே உள்ளிட்ட புயல்களின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசிடம் இருந்து 1200 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட பணிகளுக்கு 289 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய், வருவாய்த்துறை பணிகளுக்கு 582 கோடி ரூபாய் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையில் இருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நீர் வர வாய்ப்புள்ளதால் காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பகோணம் மகாமக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு ரமேஷ், மகாமகம் விழாவில் சுமார் 70 லட்சம் முதல் 90 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 600 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்வெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031ஆம் ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார்.

0: கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்படவுள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பி இருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமானப் பணிக்காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின் போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத் துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000-க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதே வேளையில் தாக்குதல்

0: நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றியடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாத வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: பூஞ்சா நோய்களை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப நெல்ல வரக்கூடிய பூஞ்சா நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெற்குலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்குலை நோய்
1: நோய்,
0: அந்த நோயோட அதாவது அறிகுறி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இலையில நீள்வட்டல்ல உருளை வடிவுல ஒரு புள்ளி தோன்றும். அந்த புள்ளியானது நடுப்பகுதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர்னு சொல்லுவாங்க, அது சுத்தி பழுப்பு நிற புள்ளிகள் வரும், அதுதான் வந்து குலை நோய்னு சொல்லுவாங்க. இந்த நெற்குலை நோயின்றது எல்லா காலகட்டத்திலயும் வரக்கூடிய ஒரு நோயா இருக்கு. இது செம்புலி நோய்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல பிரவுன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1942 பெங்கால ஒரு பஞ்சம் வந்துச்சு, அதுக்கான காரணியே வந்து இந்த செம்புலி நோய்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த இலையில புள்ளி புள்ளியா ஒரு செம்புள்ளி பிரவுன் கலர்ல புள்ளிகள் வரும், அதை சுத்தி எல்லோ கலர்ல ஒளிவட்டம் தெரியும், அதை வச்சுதான் இதை செம்புலி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குலை நோய் முடிஞ்சு செம்புலி நோய் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடியது அழுகல் நோய், அப்படின்னா கறிப்புட்ட நோய்னு ஒரு நோய் இருக்கு. அது வந்து எப்ப வரும்னா அறுவடைக்கு அப்ப வரக்கூடியது கறிப்புட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆங்கிலத்துல ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பர்மால லக்ஷ்மி டிசீஸ்னு ஒரு பேர் இருக்கு, ஏன்னா எப்ப மகசூல் அதிகமா வருதோ அப்ப இந்த நோய் வர்றதுனால லக்ஷ்மி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கறிப்புட்டை நோயை. ஸோ இதெல்லாமே முக்கியமா நெற்பயிரை தாக்கக்கூடிய பூஞ்சை நோய். அடுத்தது வேர்க்கடலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய முக்கியமான பூஞ்சை நோய் பாத்தீங்கன்னா டிக்கா லீவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்கானா இந்த பொட்டுன்னு அர்த்தம், இலைப்புள்ளி நோய், டிக்கா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமான இலைப்புள்ளிகள் இருக்கு, ஒண்ணு இயர்லி டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முதல்ல வரக்கூடியது, ஒரு பயிர் போட்டு ஒரு 3-4 வாரத்துக்குள்ள வர்றத இயர்லி டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5-7 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியத பின்தங்கிய டிக்கா இலை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இலையை தான் அஃபெக்ட் பண்ணும். இது இலையில இயர்லி டிக்கா அந்த முன்

0: பகுதியில் வரக்கூடிய அந்த டிக்கா இலை புள்ளி நோயின்றது இலையில மேல் பகுதியை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணும். ஏன் மேல் பகுதியில் வட்ட வடிவான பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும், அதாவது மஞ்சள் கலரில் ஒரு ஒளிவட்டம் போல இருக்கும். அதனால என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்காது. தாவரத்துக்கு வந்துட்டு
1: ஒளிச்சேர்க்கை தான் உணவு தயார்
0: உணவு தயார்படுத்து உணவே கிடைக்கலன்னா எப்படி நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும், அவ்வளோதான். அதனால நம்மளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி டிக்கா முடிஞ்சு இப்போ லேட் டிக்காக்கு வருவோம். இந்த நோய் வந்து என்ன பண்ணோம்னா இலையோட அடிப்பகுதியில் பாதிக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட் இயர்லி மூணுலேருந்து நாலு வாரங்கள் நீங்கள் விதை விதைத்து மூணுலேருந்து நாலு வாரத்துக்குள்ள அந்த நோய் வரும். அதை கொழுந்து இலைகள் அதில் அதே இந்த லேட் பின்பகுதியில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு வாரம், ஏழாவது வாரத்தில் நீங்கள் விதை போட்டு அஞ்சுலேருந்து ஏழாவது வாரத்துலேருந்து வர ஆரம்பிக்கும்.
1: இந்த நோய் எப்படி பரவுது காரணம்?
0: இது வந்து காற்று மூலயமா பரவுதுங்க. எல்லா பூஞ்சையுமே ஸ்போர்னு சொல்லுவாங்க, வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து மரத்தில் வந்து விதைகள் வருதோ அதே மாதிரி இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணோம்னா இந்த வித்துக்களை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலயமா காற்றுல கலந்து காற்று மூலயமா பரவக்கூடிய நோய் தான் இந்த டிக்கா நோய்.

இதுவரை பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் முதலாவதாக சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பது குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்களின் முதல் பகுதி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் வளம் வர காத்திருக்கின்றன. முதலாவதாக சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பது குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்களின் முதல் பகுதி கேட்கலாம்.
1: சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருளாக இப்போ கிராமங்களில் வந்து சாணம் இருக்கும் நிறையா, அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மண்புழு உரங்கள் வந்து தயாரிச்சுக்கலாம். நிறைய வகைகளில் நம்ம சாணத்தை வந்து மதிப்பு கூட்டு பண்ணலாம். இதில் வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பண்ணுற மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மண்புழு உரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு எந்த சாணத்துலேருந்து வேணால் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் சாம்பிராணி, மூலிகை கொசு விரட்டி இந்த மாதிரி நம்ம பூஜை பொருட்களுக்காக பண்ணுறப்ப வந்து, இல்லை நம்ம ஒரு ஃபேஸியல் இது பண்ணுறோம் அது அழகுக்காக பண்ணுறப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து வந்து பண்ணணும். இப்போ இந்த சாணம் வந்து நல்ல எண்ணங்களை மட்டுமே வளர்க்கும், நம்மக்கிட்ட இருக்க உள்ள தீய எண்ணங்களை வந்து நம்மகிட்ட வந்து அழிச்சிரும். இதுதான் இந்த சாணத்தில் உள்ள வந்து இது நல்ல வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்துறப்ப வந்து நம்மளுக்கு அதிகமான வந்து ஒரு நல்ல எண்ணங்களும் நம்ம வீட்டை சுற்றியும் நல்ல ஒரு எண்ணங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகவும் இருக்கும். இப்போ தற்போதைய நாளில் வந்து அதிக அளவில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதிகமாக ரசாயனங்களை வந்து நம்ம வீட்டில் சேர்க்குற பொருட்கள்லையும் வந்துட்டு கெமிக்கல் வந்து சேர்க்குறாங்க. தாம்பராணி வகையாக இருக்கட்டும், இந்த பூஜை பொருட்களில் வந்து நம்ம இதுக்கு மாற்றாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு மாட்டு சாணங்கள் வந்து வேஸ்ட்டாக போகாமையும் அதையும் ஒரு மதிப்பு கூட்டு பொருட்களாகும்.

நம்ம பண்றப்ப வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை வந்து வச்சு பூஜையில பண்றப்ப நம்மளுக்கு எந்த தீமையும் வந்து செய்யாத வண்ணம் வந்து இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து மூலிகை கொசு விரட்டி, மூலிகை சாம்பிராணி, பஞ்சக்காவிய அகழ்விளக்கு, பஞ்சக்காவிய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல வந்து சேர்க்கிற எல்லா பொருட்களுமே வந்து நம்மளுக்கு என்ன பொருள்லாம் பயன்படுத்துறோமோ அது எல்லாமே நம்மளோட மரங்கள்ல இருந்து, அந்த பட்டணைகள்ல இருந்து, அந்த பிசின்கள்ல இருந்து வர பொருட்களை தான் நம்ம இதுல சேர்த்து செய்ய போறோம். அப்ப இதனால நம்மளுக்கு எந்தவித ஒரு தீமையோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க எல்லா வீடுகள்லயும் பாக்குறப்ப வந்துட்டு அதிக வாசனை வரணும் எங்களுக்கு அப்படின்ற சாம்பிராணி, கொசு பத்தி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நிறைய நோய்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த சாம்பிராணிகள் சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்றப்ப நம்மளுக்கு எந்தவித தீமைகளும் விளைவிக்காம இருக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: மூலிகை கொசு விரட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை நாட்டு மாட்டு சாணம், அதாவது சாணமாகவும் நம்ம எடுத்து பண்ணலாம், அதை பொடியாகவும் எடுத்து பண்ணலாம். பொடியாக எடுத்து பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அதை வந்து காய வைக்கிற திறன் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். இதே இது பசுஞ்சாணமாக வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அதை எடுக்கிறதுக்கானது வந்து நம்மளுக்கு லேட்டாக வந்து நம்ம பேக்கேஜிங்க்கு வந்து அந்த இது வந்து வரும். அப்போ அதை படுத்துகிறப்ப வந்து அப்போ இதில் வந்து நாட்டு மாட்டு சாணமாக ஒரு 500 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து கோமூர்த்திரம் அப்படின்னு சொல்லுவோம், கோமியம் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு 250 மில்லி வந்து நம்ம எடுக்கிறோம். இதே இது வந்து பால் சாம்பிராணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50 கிராம் வந்து எடுத்துக்கணும். மரத்தூள் வந்து 50 கிராம், கறித்தூள் 50 கிராம், அப்புறம் ஜிகட்டு. இந்த ஜிகட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒட்டு பசைத்தன்மையை வந்து கொடுக்கும். அதுக்காக நம்ம 50 கிராம் ஜிகட் சேர்த்துக்கிறோம். வேப்பிலை பொடி, வேப்பெண்ணெய், சிட்ரனெல்லா, அப்புறம் லெமன் கிராஸ், இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கலந்து நம்ம ஒரு கொசு விரட்டி பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு எதுவுமே தீமை தரக்கூடியது கிடையாது. இதை எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து ஒரு கலவையாக பண்ணி அதை ஒரு மோல்டோ இல்லை ஒரு மிஷினரிஸ்லேயே வச்சு நம்ம பண்ணுறப்ப வந்து ஒரு நாள் நிழல்லையும் மறுநாள் வந்து நம்ம சன் ட்ரைலையோ இல்லை சோலார் ட்ரையர்லேயோ வச்சுட்டு இல்லை வெளியில் உலர்த்தி வந்து நம்ம இதை ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஒரு கொசு விரட்டியாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கொசு விரட்டிகள் இப்போ நிறைய இருக்கிற காயில்கள் வந்து இருக்குது. இதையெல்லாம் நம்மளுக்கு பயன்படுத்துகிறப்ப ஏர் போகாத இதில் வைக்கிறப்ப நம்மளுக்கு தீமை வரும், நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம், இந்த மாதிரி நிறைய தீமைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப இதில் நம்ம ஃப்ரேக்ரன்ஸோ இல்லை இதுக்காக ஓடருக்காக ஏதாவது சேர்க்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு நன்மை பயக்கும். நம்மளோட சுவாசத்திலிருந்து நம்ம இப்போ ஒரு கொசுபத்தியோ ஒரு சாம்பிராணியோ வைக்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து சுவாசிப்போம். அப்போ அந்த சுவாசத்தினால நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராத வண்ணம் இருக்கும். இந்த மாதிரி கொசு விரட்டிகள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு மூலிகை சாம்பிராணி. இப்போ எதுக்காக நான் முதல்ல கொசு விரட்டியை சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கொசு விரட்டிகள் இப்போ எல்லா ஏரியாங்களுமே கிராமம் போயிட்டா கூட அதிகமான கொசுக்கள் வருது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறப்ப வந்து அதிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொசு விரட்டி வந்து சொன்னோம். அடுத்து மூலிகை சாம்பிராணி எல்லாத்துக்குமே மூலப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சாணம் தான். இதில் வந்து நம்ம 500 கிராம் சாணம் பொடியோ இல்லை சாணியோ வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் கோமியம், கோமியத்தூரம் இதை வந்து நம்ம வந்து 250 மில்லி இதுலேயும் எடுத்துக்கணும். பால் சாம்பிராணி சேர்க்கிறோம் 200 கிராம், மரத்தூளும் இதில் சேர்க்கிறோம், ஜிகட்டு, குங்குளியம். இந்த குங்குளியம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பட்டைகளை இந்த மாதிரி தான். அடுத்து வந்து கோரைக்கிழங்கு சேர்க்கிறோம். கோரைக்கிழங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம களைகள்லாம் வந்து கோரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயத்தில் வந்து நிறைய கோரக்கலைகள் எடுப்பாங்க. அதுக்குள்ளே இருந்து

ஒரு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குல தான் கோரை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை சேர்க்கிறோம். இந்த ஹோமத்துக்காக பயன்படுத்துகிற மூலிகை பொடி இருக்கு, அந்த பொடிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுல வந்து எல்லா வகையான 108 மூலிகை பொருட்கள் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு நன்மை பயக்கும். நம்ம வீட்டில் ஒரு கிரகப்பிரகை சமைக்கிறப்ப அந்த ஹோம பொடி எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சுவாசிக்கிறப்ப வந்து அது நம்மளுக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் வெண்கடுகு தேவனா நம்ம பயன்படுத்திக்கலாம், ஒரு சிலர் அதை விரும்பாதது இருந்தால் நம்ம அதை பயன்படுத்த தேவையில்லை. அப்புறம் தேவதாரு, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி பொருட்கள் நம்ம சேர்க்கிறப்ப வந்து அந்த சாம்பிராணியில வந்து நல்லா நம்ம ஒரு பிணைஞ்சு எல்லாத்தையுமே வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு கோமேகம் சேர்த்துக்கலாம். மிச்சம் வேணும் அப்படின்னா தண்ணியும் நம்ம ஊற்றி பிசைஞ்சு அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் வச்சுட்டு இதை நம்ம ஒரு மோல்டுலேயோ இல்லை மிஷினிலேயோ போட்டு காய வைக்கணும். இதே மாதிரிதான் நம்ம மூலிகை சாம்பிராணி சொன்ன மாதிரி தான், மூலிகை சாம்பிராணியும் கொசு விரட்டியும் தான். ஒரு நாள் நம்ம நிழலில் காய வச்சுட்டு மறுநாள் நம்ம சன்றையிலோ இலையை வச்சுட்டு நம்ம பேக்கெட் பண்ணி அதோட வாசனை வந்து வெளியே போகாத அளவு நம்ம பேக்கெட் பண்ணி வச்சுக்கணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: அடுத்து வந்து பஞ்சகாவிய விளக்கு, அகல் விளக்கு. இந்த பஞ்சகாவிய அகல் விளக்கில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இப்போது ஒரு ஹோமம் வளர்க்குறப்ப வந்துட்டு, அதாவது ஹோமத்துக்கு தேவையான என்ன பொருட்கள் பொதுவாக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோன்னா, மாட்டிலேருந்து கிடைக்கிற 5 பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க. மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாணம் போடும், கோமியம் தரும், அதுலேருந்து பால் கொடுக்குது, பால்லேருந்து நம்மளுக்கு வந்து தயிர் கிடைக்குது, தயிர்லேருந்து நெய் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 5 பொருட்கள் நம்ம வந்துட்டு இந்த அகல் விளக்குக்காக, பஞ்சகாவிய அகல் விளக்குக்காக பயன்படுத்துகிறோம். இதே பஞ்சகாவியத்தை நம்ம விவசாயத்துக்காகவும் பயன்படுத்துவோம். அதே மாதிரி அதுக்கும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதவே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருத்துறதுக்காக விளக்காகவும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அகல் விளக்கை நம்ம வீட்டில் ஒரு டெய்லியும் பண்ணலாம், இல்லை முடியாதவங்க செவ்வாய் அண்டு வெள்ளியில் வந்து நம்மளோட இதில் வந்து விளக்கு ஏற்றும் இது இருக்கும், அந்த விளக்கோடு சேர்த்து இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றுறப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு நல்ல அந்த ஹோமம் வளர்த்ததுக்கான ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விளக்கு வந்து முழுவதுமாக எரிஞ்சிடும். அதை நம்ம மீண்டும் வந்து ஒரு விபூதியாக கூட இதிலிருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்குலேருந்து நம்ம 2 பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த பஞ்சகாவிய விளக்கை வந்து சாணத்துலேருந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாகவும் கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ண அலைகளையும் வீட்டில் கொடுக்குது, ஒரு ஹோமம் வளர்த்ததுக்கான எண்ணத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ இந்த ஹோமம் வளர்க்குறப்ப வந்துட்டு அதே வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு இந்த பஞ்சகாவிய விளக்குலையும் இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த 5 பொருட்கள் தான் மாட்டிலேருந்து கிடைக்கிற 5 பொருட்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டிலேருந்து கிடைக்கிற 5 பொருட்களை பயன்படுத்தி நம்ம பஞ்சகாவிய விளக்கு வந்து பண்ணுறோம். அதில் எவ்வளோ அளவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சிறிய அளவில் வீட்டில் பண்ணலாலும் சரி, நான் சொல்கிற அளவுலேருந்து நீங்கள் குறைச்சிட்டு பண்ணிக்கலாம். பசு சாணம் வந்து 2 கிலோ எடுத்துக்கலாம். பசு நெய் வந்து 100 ml, பால் 100 ml, தயிர் 100 ml, கோமேதகம் கோமேத்தனம் வந்து 200 ml எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம சிறிய அளவு வந்து கற்பூரம், அதோட எரியிற தன்மை கூட்டுறதுக்காக கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கலவையை வந்து நம்ம தயாரிச்சிடணும். தயாரித்து இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, நிழல்லையும் வச்சுட்டு அடுத்து வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு காற்று போகாதவாறு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம இதை அடைச்சிட்டு இதை நம்ம அடுத்து விற்பனைக்காக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கு வைக்கிறனால நம்ம வீட்டில் இருக்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து நம்ம வந்து போக்குறதுக்கான நிறைய, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமான அலைகள் வந்து கெட்ட எண்ணங்களை நோக்கி போகிறப்ப, இது நம்ம வைக்கிறப்போ ஒரு நல்ல எண்ணங்களை நோக்கி நம்ம வந்துட்டு பயணிக்கலாம். இதில் சாணியிலேயே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் தான் தரும். இதை வந்து நம்ம இன்னையிலேருந்து நம்ம பயன்படுத்தலை, நம்ம பழங்காலங்களாக வந்து சாணியை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். அடுத்து சாண பொடியும் இதில் வந்து நம்ம தயாரிக்கலாம். சாணியை காய வைத்து உலர வைத்து அதை வந்து ஒரு பொடியாக்கி அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் பொடி சேர்த்து அதை ஒரு 50 gram 100 gram வந்து நம்ம விற்பனைக்காக வந்து நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு நிறைய பொருட்கள் சாணத்துலேருந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல நன்மையை தரக்கூடிய பொருளாக வந்து நம்மளுக்கு இருக்குது. இதை வந்து எல்லாரும் இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க மண்புழு உரமாகவும் இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து நகர்ப்புறங்கள்லையும் மாடுகளோட எண்ணிக்கை வந்து ஆங்காங்கே தெரியுது. அப்போ அவங்க அந்த கிடைக்கிற சாணத்தை எடுத்து வீட்டளவுக்கு கூட நம்ம இதை செய்கிறப்ப வந்து உங்களோட பொருளை வந்து நீங்கள் செஞ்சு உங்களை ஒரு விற்பனைக்காகவும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம்.
0: இதுவரை சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பது குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இதன் நிறைவு பகுதி நாளை மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். தொடர்வது வேளாண் தகவல்.

இன்றைய வேளாண் தகவலில் மருத்துவ குணம் அதிகரிக்கும் வகையில் மூலிகை தாவரங்களை பராமரிக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலான மருத்துவ மூலிகைகள் முழுமையான சூரிய ஒளியில் நன்கு வளர்ந்து அதிக மருத்துவ குணமிக்க இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. எனவே அன்றாடம் குறைந்தது 6-8 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் மூலிகைகளை வளர்ப்பது சிறந்ததாக இருக்கும். துளசி, நிலவேம்பு, கரிசிலாங்கண்ணி, ஆடதொடை, சொற்றுக்கற்றாழை, வெட்டிவேர், நன்னாரி போன்ற மூலிகைகள் முழு சூரிய ஒளியை விரும்புகின்றன. வல்லாரை, புதினா, பிராமி, கொத்தமல்லி போன்றவை பகுதி நிழலில் நன்கு வளரும். எனவே ஒவ்வொரு மூலிகையின் இயற்கை வளர்ச்சி தேவைக்கேற்ப இடத்தை தேர்வு செய்து பெரிய மரங்களின் அடர்ந்த நிழலில் மருத்துவ மூலிகைகளை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக நீர்ப்பாசனம் தாவர வளர்ச்சியை ஊக்குவித்தாலும் மருத்துவ குணமிக்க வேதிப்பொருட்களின் உற்பத்தியை குறைக்கக்கூடும். எனவே தேவைக்கேற்ப மட்டுமே நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நீர் தேங்குவதையும் மண் முழுமையாக வறண்டு போவதையும் தவிர்க்க வேண்டும். துளசி, நிலவேம்பு, சோற்றுக்கற்றாழை, வெட்டிவேர், நன்னாரி போன்ற மூலிகைகள் மிதமான நீர் பற்றாக்குறையை தாங்கும் தன்மை உடையவையாகும். தினசரி வழக்கமாக நீர் பாய்ச்சுவதற்கு பதிலாக மண்ணின் ஈரப்பதத்தை பார்த்து நீர்ப்பாசனம் மேற்கொள்வது மருத்துவ குணமிக்க வேதிப்பொருட்களின் உற்பத்திக்கு ஏற்றதாகும். அதிக அளவு வேதியியல் உரங்களை பயன்படுத்துவதால் தாவர வளர்ச்சி அதிகரித்தாலும் மருத்துவ குணம் மிக்க இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றுப் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படலாம். எனவே தொழு உரம், மண்புழு உரம், பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், மீன் அமினோ அமிலம், மரச்சாம்பல் போன்ற இயற்கை ஊட்டச்சத்து ஆதாரங்களை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக அதிக நைட்ரஜன் உரங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவதை தவிர்ப்பது மருத்துவ தரம் மிக்க மூலிகைகளை பெற உதவியாக இருக்கிறது. மருத்துவ மூலிகைகளை மிக நெருக்கமாகவோ அதிக இடைவெளி விட்டோ நடவு செய்வது நல்லதல்ல. ஒவ்வொரு மூலிகை இனத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை பின்பற்றி நடவு செய்தால் போதுமான சூரிய ஒளி, காற்றோட்டம் மற்றும் வேர் வளர்ச்சி கிடைக்கின்றன. இதன் மூலம் தாவரங்கள் ஆரோக்கியமாக வளர்வதுடன் மருத்துவ குணமிக்க இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றுப் பொருட்களின் உற்பத்திக்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. மருத்துவ மூலிகைகளில் வேதியியல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அவற்றிற்கு பதிலாக வேப்ப எண்ணெய் கரைசல், பூண்டு மிளகாய் கரைசல், பஞ்சகவ்யம் மற்றும் உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. இம்முறைகள் தாவரங்களை பூச்சி தாக்குதலிலிருந்து காப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குணமிக்க வேதிப்பொருட்களின் தரத்தையும் பாதுகாக்க உதவியாக இருக்கின்றன. மைக்கோரிசா, அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மா, சூடோமோனஸ் போன்ற பயனுள்ள நுண்ணுயிரிகள் வேர் வளர்ச்சியை மேம்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரித்து தாவரங்களின் நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்துகின்றன. மேலும் மருத்துவ குணமிக்க இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றுப் பொருட்களின் உற்பத்தியையும் ஊக்குவிக்கின்றன. எனவே மூலிகை சாகுபடியில் உயிர் உரங்கள் மற்றும் பயனுள்ள நுண்ணுயிரி உரங்களை பயன்படுத்துவது உயர்தர மருத்துவ மூலிகைகளை உற்பத்தி செய்யும் சிறந்த அறிவியல் நடைமுறையாகும். இதுவரை இன்றைய வேளாண் தகவலில் மருத்துவ குணம் அதிகரிக்கும் வகையில் மூலிகை தாவரங்களை பராமரிக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இனி தொடர்வது இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். நீரும் நிலமும் இருந்தாலும் பருவம் பார்த்து பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். இனி தொடர்வது விடைபெறும் முன் அறிவியல் அடிப்படையான பராமரிப்பு, சரியான அறுவடை மற்றும் சேமிப்பு முறைகள் உயர்தர மருத்துவ மூலிகைகளை பெற உதவியாக இருக்கின்றன.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டுமல்லங்க பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது செய்தியறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம்

கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1998 முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4

திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிளர்கட்சில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றால் திரையிசை பாடல்கள். ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: இசைத்தூரல் புது பாடல்
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்கலாம். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, பி எம் எஸ் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், எல் சிவலிங்கம், டி கோதண்டராமன், எஸ் ரமணன், ஆர் நடன சபாபதி, கே முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. மகரிஷி ததிச்சி.

பாரத தேசத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த வள்ளல் பெருமக்கள் அநேகர் உண்டு. ஆயினும் மானுட நலனுக்காக தனது உடலையே தானம் செய்ய முன்வந்த பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளன்பு மிக்க சிவபக்தர், வேத விற்பன்னர், தயாள குணம் மிக்கவர், பரோபகார சிந்தனையும் செயலும் கொண்ட மகரிஷி ததீச்சி அந்த வள்ளல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். வேத சூத்திரங்களிலும் இந்து தர்மம் சார்ந்த புராணங்களிலும் அஸ்வினி எனப்படும் இரு தேவகுமாரர்கள் குறித்த பதிவுகள் உண்டு. அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர். ரிக்வேதத்தின் பல பகுதிகளில் அஸ்வினி குமாரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். விடியலுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் உடல் நலனுக்கும் கடவுள்களாக கருதப்படும் அஸ்வினி குமாரர்கள் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள். தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூடாது என இந்திர தேவன் கட்டளை பிறப்பித்தார். ஆயினும் மானுட நலனுக்காக பிரம்ம வித்தையை தங்களுக்கு போதிக்க வேண்டும் என அஸ்வினி குமாரர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் மனமிறங்கி பரம ரகசியமாக கருதப்படும் பிரம்ம வித்தையை அஸ்வினி குமாரர்களுக்கு மகரிஷி ததீச்சி உபதேசித்தார். இந்த செயலால் பெரும் கோபமுற்ற இந்திரதேவன் தனது கோபத்தின் வெளிப்பாடாக மகரிஷி ததீச்சியின் சிரத்தை கொய்தார். எனினும் அஸ்வினி குமாரர்கள் தங்கள் ஆற்றலை பிரயோகித்து ஒரு குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி அவரை உயிர்ப்பித்தார்கள். இதனால் மகரிஷி ததீச்சி அஸ்வசிரா என்ற பெயராலும் வழங்கப்படலானார். நல்லது, இனி காலச்சக்கரத்தின் ஓட்டத்தை சற்றே பின்னோக்கி திருப்புவோம். மகரிஷி ததீச்சி வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த கதையை துவக்குவோம். அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்த பின்னர் மகரிஷி ததீச்சி ஒரு யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். அச்சமயம்

0: विद्महे वासुदेवाय धीमहे तन्नो विष्णु प्रचोदयात्।
1: கொடியவனே, நன்றி கட்ட ததீசியே, தகுதியற்ற யாருக்கு நீ யாகத்தில் பங்களிக்கிறாய்?
0: விஷ்ணு பிரஜோதயா
2: யார்? ஓ, தேவேந்திரனா?
1: ஆ, சரியாக தெரிந்ததா? நான் தேவேந்திரன் தான். மறதியால் பீடிக்கப்பட்டவரே, உனக்கு பிரம்ம வித்தையை அளிக்கும் போது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம வித்தையை அளிக்க கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டதல்லவா? அதற்கு பின்பும் நீ?
2: அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்லர், அவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவர்களது பணிவான வேண்டுகோளையும் உலக நன்மை எனும் நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான்
1: பிரம்ம ரகசியத்தை இவர்களுக்கு அளித்து உனது அழிவுக்கு வழிவகுத்துக் கொண்டாய் நீ.

0: தேவேந்திரனே, நான் ஒரு மகரிஷி, தவத்தில் ஆழ்ந்திருப்பவன், இறைஞ்சுபவன். எனது வாழ்க்கை, எனது கனவு, எனது செயல் உலக நன்மையை விட்டு விலகினால் எனது முயற்சியும் வேண்டுதலும் தவமும் வீண்தான். தேவேந்திரனே, தனது முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு தவத்தின் நியதிகளில் இருந்து விலகும் நாளில்தான் அழிவு நிச்சயம்.
1: உன்னை எச்சரிக்கிறேன் ததீச்சி, நீ உன்னுடைய பேச்சுக்களால் உன்னுடைய அழிவை நீயே தேடிக் கொள்கிறாய். என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னுடைய இந்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்.
0: என்னை பொறுத்தவரை அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு தகுதி உடையவர்கள். அவர்கள் உலக நன்மைக்காக இதை கற்றுக்கொண்டனர். உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எனில் நான் மகிழ்ச்சியாக என் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஓம்.
1: உன்னுடைய இந்த பேச்சுக்கான பலனை அனுபவி.
2: இந்திரன் தவிசை கொண்டு விட்டார். என்ன நடந்தது?
3: தேவேந்திரா, நீ காரணமே இல்லாமல் தவசீலரை கொன்று விட்டாய். இந்த செயலுக்கான பிரம்மகத்தி தோஷம் உன்னை கண்டிப்பாக பீடிக்கும்.
4: மகரிஷி ததீச்சி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசித்தார். மகரிஷி ததீச்சியின் பிரம்ம வித்யா உபதேசத்தால் நாங்கள் ஆயுர்வேதத்தில் மந்திரங்களுக்கு இடமளித்து அதில் தேர்ச்சி பெற்றோம்.
3: ஏ இந்திரனே, ஆயுர்வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் நோய்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் மட்டும் பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கவில்லை என்றால் நாங்கள் இருவரும் அஸ்வினி குமார சம்ஹிதை என்ற நூலை உருவாக்கி இருக்கவே முடியாது. காலம் காலமாக, யுகம் யுகமாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த சம்ஹிதை ஆதாரமாக விளங்கும். நீ மகரிஷி ததீச்சியை கொன்று இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்து விட்டாய்.
4: மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இந்திரனே, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நீ சிறிது காலம் பொறுத்திருந்தால் நீயே இதன் மகிமையை உணர்ந்திருப்பாய். அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என பார்த்திருப்பாய். இப்போது எங்கள் குருவினுடைய மகிமையால் உன்னுடைய கர்வத்தை சுக்கு நூறாக உடைக்கப் போகிறோம். பார், எங்களுடைய குரு மகரிஷி ததீச்சி அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ள முழுமை பெறாத அறிவாலேயே எங்கள் குருவின் இந்த உடலை உயிர்ப்பிக்க செய்வோம். அந்த அறிவுக்கே சக்தியும் வீரியமும் உண்டு என்பதை நிரூபிப்போம். இன்னும் இவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிறது. காட்டில் முதலில் கண்ணில் தென்படுகின்ற ஏதாவது ஒரு உயிரினத்தின் தலை கிடைத்துவிட்டால் இவருடைய உடலில் அதை பொருத்தி விடலாம். இவரை திரும்பவும் பிழைக்க செய்து விடலாம். அதன் பிறகு நாம் இவருடைய தலையை திரும்பவும் இணைத்து வைக்க முயற்சிப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம்.
3: இப்பொழுதே காட்டிற்குள் செல்லுங்கள், செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். முனிவரின் உயிரோட்டம் நிற்பதற்கு முன் எந்த உயிரினத்தின் தலை தென்படுகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். சீக்கிரம், சீக்கிரம், இப்பொழுதே கிளம்புங்கள்.
4: சீக்கிரம் செல்லுங்கள்.
3: கிளம்புகிறோம், இப்பொழுதே போகிறோம். வாருங்கள், போகலாம்.
5: இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த வனத்திற்கு சென்று ஒரு அசுவம், அதாவது குதிரையின் தலையை எடுத்து வந்ததாகவும், அஸ்வினி குமாரர்கள் முதலில் அந்த குதிரையின் தலையை தங்கள் குருவான மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி தங்களது அற்புத சக்தியினால் அவரை உயிர்ப்பித்த பின்னர் அந்த குதிரையின் தலைக்கு மாற்றாக இந்திரதேவனால் கொய்யப்பட்ட மகரிஷியின் சிரசையை அவரது உடலில் மீண்டும் பொருத்தியதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இது தொடர்பான மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. ஒருமுறை தேவேந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியை அவமதித்ததாகவும், அதனால் மனவேதனையும் கோபமும் அடைந்த பிரகஸ்பதி அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு தேவலோகத்தை விட்டு சென்று விட்டதாகவும், தன் தவறை உணர்ந்த தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியை தேடிச் சென்றதாகவும், ஆனால் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவலோகத்தில் இல்லாத காரணத்தால் துன்பங்கள் பல உருவாயின. அந்த சங்கடங்களில் இருந்து தன்னை காக்கும்படி தேவேந்திரன் பிரம்மதேவரை நாட, அவரது ஆலோசனையின்படி ரிஷி த்வஷ்டாவின் புதல்வர் விஸ்வரூபனை தேவ குருவாக நியமித்தார் தேவேந்திரன். எனினும்

0: புதிய தேவகுரு விஸ்வரூபனின் அன்னை அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் விஸ்வரூபன் அசுரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயலாற்றினார்.
1: மகனே விஸ்வரூபா, நீ இப்பொழுது இந்த பதவியை பெற்று மேலும் உயர்ந்தவனாகிவிட்டாய்.
2: பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய மகன் தானே தாயே.
1: மகனே, நீ தேவகுரு பிரகஸ்பதிக்கு பதிலாக உன்னுடைய தந்தை துஷ்டாரிசி செய்த புண்ணியத்தால் தான் தேவேந்திரனால் அவர்களுடைய குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய்.
3: என்னுடைய மதிப்பிற்காக மட்டுமல்ல, அவனது நல்ல செயல்களுக்காகவும் அவன் செய்யும் யாகங்களுக்காகவும் அவனது தவ வலிமைக்காகவும் தேவேந்திரன் விஸ்வரூபனை குருவாக நியமித்திருக்கிறான். நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவராஜன், இந்திரன், எல்லா தேவர்களையும் பிரம்மாவையும் கலந்து ஆலோசித்து பின்பு அவரிடம் அனுமதி பெற்றே விஸ்வரூபனை குருவாக நியமித்துள்ளான்.
1: ஓ, அப்படியா?
3: நம்முடைய மகன் இப்பொழுது தேவகுரு என்னும் பதவியின் பெருமைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
1: மகனே, இந்த பெருமையானது நமக்கு நிலைத்திருக்க நன்றாக செயல்பட வேண்டும். நீ இரண்டு குலங்களின் நியாயங்களையும் சீர்தூக்கி எப்பொழுதும் பார்க்க வேண்டும். இருவரது நன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
2: தாயே, இரண்டு குலமா?
3: இரண்டு குலம் என்பது மூலம் உன் தாய் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று அதாவது தேவர்களுடைய குலம், இரண்டாவது உன்னுடைய தாயினுடையது அதாவது அசுர குலம். இரு குலத்திற்கும் சம பங்கு உள்ளதல்லவா?
1: ஆமாம்.
2: சந்தேகமே இல்லாமல் நான் தேவேந்திரனின் யாகங்களில் இருவருக்குமான பங்கினை அதாவது முதலிலிருந்தே தருகின்றேன். வருங்காலங்களிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி காப்பேன். அம்மா, நான் எப்பொழுதும் அசுரர்களுடைய பங்கினை அவர்களுக்கு தரவும் தயங்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
4: விஸ்வரூபா, தேவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு அசுரர்களுக்கு பங்களிப்பது மன்னிக்க முடியாத குற்றம். தேவர்குலத்திற்கு நீ இழைக்கும் பெரும் தீங்கு ஆகும். நான் இப்பொழுதே உன்னை கொல்லப் போகிறேன்.
1: பல சிறப்புகளை கொண்ட என் மகனுக்கு இப்படி ஒரு முடிவா? இந்திரனே, நீ ஒரு தாயின் முன்னால் அவளுடைய மகனை கொன்றுவிட்டாய். நீ ஒரு தாயின் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியாது.
3: இந்திரனே, நீ ஒரு தந்தையின் முன்னால் நிராயுதபாணியான என்னுடைய மகனை கொன்றுவிட்டாய். நிச்சயமாக அதற்கு ஏற்ற தண்டனையை நீ அனுபவிப்பாய்.

0: நீ என்னுடைய தவ வலிமையினால் உருவாகி இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு பெயர் தருகிறேன். இந்த உலகத்தில் நீ விருத்ராசுரன் என்ற பெயரால் அறியப்படுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டு விட்டான். நீ இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரையும் அழித்து அந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக விளங்குவாய். கிளம்பு, உடனே நான் சொன்ன வேலையை செய்து முடி.
1: அப்படியே ஆகட்டும் மகரிஷி.
2: இந்திரதேவனே, எங்களை விருத்தாசுரனின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுங்கள்.
3: காப்பாற்றுங்கள்.
4: பிரம்மதேவா, எங்களை விருத்தாசுரன் மிகவும் துன்புறுத்துகின்றான். அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்கள்.
5: ஐயனே, தேவர்களாகிய நாங்கள் மிகவும் பயத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றோம். அவனுக்கு அழிவு ஏற்படவில்லை என்றால் அவன் தேவர்கள் அனைவரையும் கொன்று விடுவான். அதோடு சொர்க்கத்தின் அதிபதியாகவும் ஆகிவிடுவான்.
1: பிரபு, எங்களை தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள். அனைத்து தேவர்களையும் அழிக்கும் இந்த விருத்ராசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கள் பிரபு, எங்களுக்கு வழிகாட்டுங்கள்.
4: அந்த அசுரன் தேவலோகத்தை தன்னுடையதாக்கிக் கொண்டான். பிரம்மதேவா, உங்கள் பாதம் பணி

0: தோம் சரணாகதி அடைந்தோம், காப்பாற்றுவீராக.
1: இந்திரனே, நீ உன்னுடைய கர்வத்தினால் ஸ்வஸ்த மகரிஷியின் மகன் மற்றும் ததீச்சி மகரிஷியை தகுந்த காரணம் இல்லாமல் கொன்றுவிட்டாய். நான் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இல்லை.
0: பிரபுவே, எப்படியாவது எங்களை காப்பாற்ற.
1: அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்திரதேவா.
0: கூறுங்கள் பிரபுவே.
1: நீ உன்னுடைய கர்ப்பத்தை விட்டுவிட்டு ததீச்சி மகரிஷியிடம் சென்று அவரை சரணடைந்து காப்பாற்றுமாறு கேள். அவர் மட்டும்தான் இந்த நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும்.
0: பிரம்மதேவரே, நான் தான் ததீச்சியை கொன்றுவிட்டேனே, இப்பொழுது எப்படி?
1: உண்மைதான், நீ ததீச்சியை கொன்று விட்டாய். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் தன்னுடைய வித்தையினாலும் அறிவினாலும் மிகவும் முயற்சி செய்து தபோபலத்தினால் ததீச்சி மகரிஷியை உயிர் பிழைக்க செய்து விட்டார்கள்.
0: என்ன, அப்படியா?
1: ஆம், உண்மைதான். தேவர்களே, இந்திரன் ததீச்சியை கொன்றான். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் காட்டில் உலவுகின்ற மிருகங்களில் முதலில் எது தென்படுகிறதோ அதனின் தலையை அவரின் உடலில் பொருத்தி வைக்க முடிவு செய்தனர். முதலில் குதிரை கிடைக்க குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடம்போடு இணைத்து அவரை பிழைக்க செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய உண்மையான தலையை அதில் பொருத்தினர். இப்பொழுது அவர் அஸ்வசிரா என்று அறியப்படுகிறார். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், தேவேந்திரா, இந்த மகரிஷி ததீச்சியின் முன்னால் சென்று அவரிடம் கெஞ்சி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டு சரணாகதி அடைந்தால் அந்த விருத்ராசுரனுடைய கொடுமைகள் மற்றும் மரணத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேவேந்திரா, என்ன அப்படி பார்க்கிறாய்? வேறு வழியே கிடையாது.
0: அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? தன்னை கொண்டவர்களுக்கு அவர் உதவி செய்வாரா?
1: இந்திரா, அவர் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர், அதை கடைபிடிப்பவர், சிறந்த மகரிஷி. அவருடைய கடமை உலக நன்மை மட்டும்தான். அதுவே அவருடைய தர்மம். எப்பொழுதும் அவர் செயலில் சேவை மனப்பான்மை மட்டுமே இருக்கும். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா. தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அந்த தர்மமே அவர்களை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே தேவேந்திரா.
2: Oh, my God.

0: மகரிஷி ததீச்சியே, நான் தங்களை வணங்குகிறேன். என்னுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் அன்பு கொண்டவர். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். என்னையும் என்னுடைய எல்லா தேவர்களையும் விருத்ராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ல முடியாத பாவத்தை செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறீர்கள். பாவங்களிலிருந்து விடுபட எங்களிடம் தயவு செய்து கருணை காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள்.
1: இந்திர தேவனே, அன்று நீ கோபத்தில் செயலாற்றினாலும் இன்று நீ சரணாகதி அடைந்து விட்டாய். என்னிடம் சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். எனக்கு தெரியும், பிரம்மதேவன் தான் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். விருத்ராசுரனின் அட்டூழியங்களில் இருந்து நீங்கள் விடுபட வழி இருக்கிறது.
0: சொல்லுங்கள் ரிஷி அவர்களே.
1: நீங்கள் என்னுடைய எலும்பை வஜ்ரமாக மாற்றி விருத்ராசுரன் மேல் ஏவினால் அவனுடைய அழிவு ஏற்படும்.
0: மகரிஷி, நான் எப்படி இதை செய்வேன்? உங்களிடமே உங்கள் முதுகெலும்பை எப்படி கேட்பேன்?
1: இந்திரா, எல்லா நதி தீர்த்தங்களையும் இப்பொழுதே என்னுடைய ஆசிரமத்திற்கு தருவியுங்கள். அந்த தீர்த்தங்களில் நான் ஸ்நானம் நித்திய கடமைகளை செய்த பிறகு நான் சமாதி நிலையில் சென்று விடுவேன்.
0: ஆனால் அப்பொழுது நான் உங்களை கொன்றால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா?
1: நிச்சயமாக வரும். பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு ஏற்படும். ஆனால் அதில் நீ சிக்காமல் இருக்க

0: ஓர் வழி இருக்கின்றது. முட்களைப் போல தன்மை கொண்ட நாவிருக்கும் காட்டெருமை ஒன்றை கொண்டு வாருங்கள். அது தனது நாவினால் எனது தசைகளையெல்லாம் நீக்கிய பிறகு எலும்புகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். பின் உங்கள் செயல் எளிதாகிவிடும். எனது எலும்புகளில் இருந்து ஆயுதம் செய்து விருத்தாசுரன் மீது ஏவினால் அவன் மரணமடைவார். நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன். சமுதாயம் மற்றும் நல்ல பண்பாடுகளை காப்பாற்றுவது ரிஷியான என்னுடைய தர்மம். அது என் கடமை. ஆகையால் என்னுடைய எலும்பினால் ஏதாவது நன்மை ஏற்படுமே ஆனால் இந்த மகரிஷி அதற்கு தயாராக இருக்கிறேன். செல்லுங்கள், சீக்கிரம் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னுடைய தேகத்தை நான் தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன்.
1: மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்ராசுரனின் முடிவு சாத்தியம் என்ற நிலை இருந்தது. அதற்காக மகரிஷி ததீச்சியின் உதவியை நாடிய தேவேந்திரன் மற்றும் ஏனைய தேவர்களின் எதிர்பார்ப்பு வீணடையவில்லை. அவர்களுக்கு உதவும் பொருட்டு மகரிஷி ததீச்சி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் தனது தேகத்தை அர்ப்பணித்து அதன் வாயிலாக தனது முதுகெலும்பை தேவேந்திரனுக்கு தானம் செய்தார். அக்னிக்கு அர்ப்பணமான மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பின் பகுதிகளை திரட்டி அவற்றை அதே அக்னியில் வார்த்ததன் வாயிலாக தேவேந்திரனுக்கு ஆகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்று கிடைக்கப் பெற்றது. வஜ்ராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த பேராற்றல் மிக்க ஆயுதத்தின் உதவியினால் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்து அவனது கொடுமையில் இருந்து உலகத்திற்கு விடுதலை அளித்தார். உலக நன்மைக்கான தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்று மகரிஷி ததீச்சி தனது முதுகெலும்பையே தானம் செய்தார். ரிஷி அதர்வாவின் புதல்வராக தோன்றிய மகரிஷி ததீச்சி தனது வாழ்வை மானுட நலனுக்காகவே அர்ப்பணித்தவர். ஞானத்தை போதித்ததோடு நில்லாமல் மானுட நலனுக்காக தனது சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் தயக்கமின்றி தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் வாழ்க்கை தானங்களின் வரலாற்றிலேயே காலத்தால் அழியாத ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தன்னையே அக்னியில் சமர்ப்பித்த மகரிஷி ததீச்சியின் வரலாறு பாரத பண்பாட்டு சரித்திரத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும். அது எப்போதும் வாழ்க்கை தத்துவத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முனைபவர்களுக்கு தலை சிறந்த ஓர் வழிகாட்டியாக விளங்குகிறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. அதாவது தர்மத்தை துறப்பவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும், ஆனால் தர்மத்தை பரிபாலிப்பவர்கள் அந்த தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவர். அந்த வகையில் தர்மத்தை பரிபாலிக்கும் பொருட்டு தனது முதுகெலும்பையே தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் புகழும் பெருமையும் இன்றளவும் போற்றி கொண்டாடப்படுகிறது. பாரதத்தின் பண்பாட்டு சரித்திரத்தில் விருத்ராசுரன் வதம் என்னும் அத்தியாயம் மகரிஷி ததீச்சியின் தியாகத்தால் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. அவர் செய்த அந்த ஈடில்லா தியாகம் உலக நன்மைக்கான ஆகச் சிறந்த ஒரு பாடமாக திகழ்ந்தது. இன்றும் அவ்விதமே விளங்குகிறது. இனியும் இந்த உலகம் உள்ள வரையில் அவ்வாறே நீடித்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஏனெனில் இது வெறும் கதையல்ல, சனாதன கோட்பாடுகளின் உறுதி வாய்ந்த ஒரு அஸ்திவாரம். வாழ்க மகரிஷி ததீச்சியின் புகழ்.

நேயர்கள் இதுவரை மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் பங்கேற்றோர் சூத்திரதாரியாக வி தாசரதி, இந்திரனாக எம் ராஜேந்திரன், மகரிஷி ததிச்சியாக இஎம்எஸ் முரளி, முதலாம் அஸ்வினி குமாரராக எல் சிவலிங்கம், இரண்டாம் அஸ்வினி குமாரராக டி கோதண்டராமன், விஸ்வரூபராக கே பி குமார், விஸ்வரூபரின் தாயாக டி எஸ் லலிதா, வெஸ்டாவாக பி கிருஷ்ணமூர்த்தி, தேவர்களாக எஸ் ரமணன் மற்றும் ஆர் நடன சபாபதி, பிரம்மாவாக கே முத்துக்குமார் ஆகியோர்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை அதிகாலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் எண் 392, காலை 6 நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள் படைப்பு பொது தீர்வான நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து, தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனைகள் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 7 அறிவும் ஆயிரும். அதைத் தொடர்ந்து 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம், ஒன்பது மணிக்கு அரங்கிசை, காலை 10 எனக்கு படித்த பாடல், 11 மதுரை தென்றல், 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி லெசன், டீச்சர் என் புவனேஸ்வரி, ஸ்டூடெண்ட் விஸ்வா சோனி, 2:55 வானிலை அறிக்கை, 3 நமது ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 நமது ஒளிபரப்பு துவங்கும். குளரம் குரலமுதம் 392, 5:30 மதுரத்தில் 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 காயில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், ஏழையின் சிரிப்பில் என்ற படத்தில் இருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தில், 6:55 செய்திகள், 7:00 மதுரத்தில், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 மண்ணும் மணியும் சாணத்தின் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நிலக்கோட்டை விலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல் பகுதி 2. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் வேளாண் பணி சிந்தனை விடைபெறும் ஆகியன இடம்பெறும். 8 செய்தி இருக்கே, 8:50 மதுரத்தில், 8:30 அச்சாணி மதிப்பு கூட்டு உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடனடியாக கே விளம்பரம் அவர்கள். 8:45 மதுரத்தில், 9 செய்திகள், 9:15 செய்தி சொல், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக், 10:30 நட்சத்திரங்கள், 11 நிகழ்ச்சி நேரம், 15 செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவேறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்னும் சில நிகழ்ச்சிகள் தொடர்வது ஆங்கில செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலி செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.